5:33 நிகழ்ச்சிகள் அடுத்த பாடலாக ஸ்ரீதுர்க பரமேஸ்வரி எனும் பாடல் பாம்பே சகோதரிகள் குரலில் கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 20 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம், சித்திரை மாதம் 27 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 10 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரம்யமான காலை பொழுதில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம் வந்தே மாதரம்.

0: பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உட்பட மூன்று சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14ஆம் அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் காலை 6:02. நேர்களே, இப்போது நாம் இன்று நம்ம குமரி பண்பலை 101 இடம்பெறும் நிகழ்ச்சிகளையும் வலம் வரும் நேரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இதோ நிகழ்ச்சி நிரல்.

0: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது.

காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் இரா அனுராதா அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 காலை 7:00 மற்றும் 7:05 ஆகிய நேரங்களில் திரை இசை. 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தினலையில் திரை இசை. செய்திச் சுருக்கம் இடம்பெறும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00 மற்றும் இரவு 10:00. 8:02 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவச்சந்தையில் காய்கறிகளின் விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ் இடம்பெறும். 8:45

டிராகன் போர்க்கப்பலை அப்பகுதிக்கு அனுப்ப உள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் உடனான போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என்று அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்பா மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையேயான துப்பாக்கி சூடு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதலில் 3 காவலர்கள் உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்கு கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ராய்ப்பூரில் இரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜாம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாநில அளவிலான ஆடவர் ஹாக்கி போட்டிகள் நேற்று தொடங்கின. இம்மாதம் 13 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 32 மாவட்ட அணிகள் பங்கேற்கின்றன. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் புவனேஸ்வரில் நடைபெறும் தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழகம் சார்பில் தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:55. நேயர்களே, விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம குமரி பண்பலை 101 திர இசை கேட்கலாம்.
1: தாய்மை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரு இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசன் சென்டர், ஒழுங்கேசேரி நாகர்கோவில், 8870711.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்ம ரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பர

0: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: இனிமையான காலை பொழுதில் நாம கேட்டுட்டு இருக்கோம் நம்ம குமரி பண்பலை 101.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன், கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: நம்ம நிகழ்ச்சியில இப்ப ஜூட் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

0: நேர்களை இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து திரை இசை கேட்டோம்.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7 மணி. விளம்பரங்களை தொடர்ந்து திரை இசை கேட்கலாம்.
2: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-யின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, தத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோட் ரோட், நாகர்கோவில்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
6: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP Road, நாகர்கோவில்.
7: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
8: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
9: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
10: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
11: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழுக்குழு AC மேளா.
12: நேர்களை, நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றில் இப்போ திரையிசை கேட்கலாம். மாமன் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

0: நேயர்களே, இன்னைக்கு காலையில 10:02 இளைய பாரதம் நிகழ்ச்சி கேட்கலாம். நம்ம குமரி பண்பலை 101 இதுல பேசுவது நான் பகுதியில் ஆர் ஆதிரா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டு மகிழலாம். பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்ல பித்தப்பை கற்கள் குறித்து விளக்குறாங்க குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜீஷ் செல்வ கணேசன் அவர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:10. இனிமையான இந்த காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை 101 இப்போ நாம கேட்கலாம்.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம். அழகா வந்திருக்க கூடிய பிள்ளைக்கு பேர் என்னதுமா?
2: லியோனர்.
1: லியோனர் எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: மரவன்குடி.
1: சரி, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க பிள்ளை?
2: 3rd.
1: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
2: எங்க அம்மாவும் எங்க அப்பா என் தங்கச்சி நான்.
1: சரி, எல்லாருக்கும் பேரும் சொல்லுங்க பாப்போம்.
2: எங்க அப்பா பேரு லின்னஸ், எங்க அம்மா பேரு ஆட்லே, என் தங்கச்சி பேரு லிஃபானா.
1: ஸ்கூல்ல விளையாட எல்லாம் செய்வீங்களா?
2: ஆமா.
1: ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேர்லாம் சொல்றீங்களா?
2: ஜே பேட்டன், பிரையான், வர்னேட், மார்சியானோ.
1: சரி, அவங்க கூட எல்லாம் என்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க?
2: லாக் அண்ட் கீ, ஹாப்பிங் கபடி.
1: ஓகே, பிள்ளை வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? மிஸ் உங்க

0: என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
1: மேக்ஸ்ல டேபிள்ஸ் அண்ட் டிவிஷன், நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல கிராமர், ஹிந்தில வேர்ட்ஸ் எல்லாம், நெக்ஸ்ட் தமிழ க்வெஸ்சன் ஆன்சர்.
0: ஓகே, பிள்ளை இப்ப என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள், துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமலை, நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர், தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலே தோன்றாமை நன்று, ஈன்ற பொழுதின் பெரிதுவாக்கும் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய்.
0: சரி, அழக திருக்குறள் சொல்லிட்டீங்க. திருக்குறளை எழுதினவங்க யாருமா?
1: திருவள்ளுவர்.
0: ஓகே, சூப்பரா சொல்லிட்டீங்க. வேற என்ன சொல்ல போறீங்க?
1: எங்க டேபிள்ஸ் தெரியும். 5 டேபிள், 1 5 is 5, 2 5 are 10, 3 5 are 15, 4 5 are 20, 5 5 are 25, 6 5 are 30, 7 5 are 35, 8 5 are 40, 9 5 are 45, 10 5 are 50.
0: சரி, அழகா சொன்னீங்க. லியோனர் சின்ன பிள்ளையா இருக்கிறீங்கல்லாம், பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆக போறீங்க?
1: சயின்டிஸ்ட்.
0: சரி, சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கம்மா?
1: ரிசர்ச் பண்ணுவாங்க.
0: ரிசர்ச் பண்ணுவாங்க, வெரி குட். பிள்ளை கண்டிப்பா சயின்டிஸ்ட் ஆகணும். வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: இந்த இனிய தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா, பாய் பாய்.

நேயர்களை நினைவுபடுத்துறோம், இன்று பகல் 1:10 நம்ம குமரி பண்பலை நூற்றொண்டின் பூவையர் பூங்கா நிகழ்ச்சியில பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் கொடுப்பை குழி சிறப்பு பள்ளி ஆசிரியை எஸ் ஷைனி ஸ்டார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இரவு 7:30 உழவர் உலகம், இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வான்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க தாராவிளை சி கிருஷ்ண பெருமாள் அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் பசுந்தீவன பயிர்கள் தகவல்களை தர்றாங்க திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். வேளாண் பெருமக்களை இந்நிகழ்ச்சியினை கேட்டு பயன்களை பெறலாமே.

இன்று இரவு 10:05 ரவிவாசரிய அகில பாரத சங்கீத சபா வித்வான் ஸ்ரீ டி ஸ்ரீனிவாஸ் கர்நாடிக் வீணை இசை இடம்பெற கேட்டு மகிழலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்புநிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான

ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் இந்திய உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். இத்திட்டங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் பதிவு மற்றும் உரிமை கோரல் நடவடிக்கைகளை எளிதில் மேற்கொள்ள உதவிடும் என்று திரு பங்கஜ் சௌத்ரி குறிப்பிட்டார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ் நாதன் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய், தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதையடுத்து ஆளுநர் திரு விஜய் முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள்விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு வி டி சதீஷன் உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநில புதிய முதலமைச்சரின் பெயரை அக்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல்காந்தி ஆகியோர் இறுதி செய்து விரைவில் அறிவிப்பார்கள் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சோபன்தேவ் சட்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களாக திருமதி அசீமா பத்ரா மற்றும் திரு நயனா பண்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் சட்டப்பேரவை கொறடாவாக திரு ஃபிராத் ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளார். அம்மாநில மக்களின் நலன் கருதி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவார்கள் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சிக்கிம், ஒடிசாவின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குஜராத், மேற்கு ராஜஸ்தான், கோவா உள்ளிட்ட இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரானின் எண்ணெய் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் கடற்படை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டிய பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான்

ஈரான் கடற்படைக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற மோதலை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த ஈரான் தயாராக உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நேற்று நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்கன்கில் 44 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜாம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்புப் பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர்ச்சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:25. நேர்களை விளம்பரங்களை தொடர்ந்து நம்ம குமரி பண்பலை 101 சேவை செய்திகள் கேட்கலாம்.
1: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் தென்குமரி தேனலை. அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.
1: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, தத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
2: நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 8:30 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் தென்குமரி தேனலை. அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். சேவை செய்திகள் கேட்கலாம். மேலசங்கரன் கொலி ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, நாளை காலை 6 மணிக்கு பூஜை. சேவிளை ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருப்பதி திரையேடு வாசிப்பு திருவிழாவில் இன்று காலை 8:30 திரையேடு வாசிப்பு, முற்பகல் 11:30 பணிவிடை. உச்சிப்படிப்பு மாலை 4:30 பணிவிடை, உகப்படிப்பு மாலை 5 மணிக்கு பட்டாபிஷேக திரையேடு வாசிப்பும் விளக்க உரையும் இரவு 8 மணிக்கு வாகன பவனி. புத்தளம் பொறுத்தட்டு விளை ஐயா வைகுண்டபதி சித்திரை திருத்தேர் திருவிழாவில் நண்பகல் 12 மணிக்கு பணிவிடை உகப்பெருக்கு. மாலை 5:30 பணிவிடை, உகப்பெருக்கு, திரையேடு வாசிப்பு இரவு 7 மணிக்கு சரவிளக்கு மணி, உகப்பெருக்கு, ஐயா இந்திர வாகனத்தில் எழுந்தருளி செண்டை மேளத்தாளத்துடன் பதிவலம் வந்து திருத்தேர் வீதி வலம் வந்து மக்களிடம் சுருள் ஏற்று அருள் பாலித்து பதிப்புகுதல். குளுமைக்காடு வில்லுக்குறி ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் அகில திரட்டு அம்மானை திரையேடு வாசிப்பு திருவிழாவில் காலை 8 மணிக்கு அகில திரட்டு திரையேடு வாசித்தல், முற்பகல் 11:30 பணிவிடை, 11:45 பட்டாபிஷேகம், நண்பகல் 12 மணிக்கு உச்சிப்படிப்பு, பிற்பகல் 2 மணிக்கு பணிவிடை, பிற்பகல் 3 மணிக்கு ஐயா வாகனத்தில் எழுந்தருளி ஊர்வலம் வருதல், இரவு 8 மணிக்கு உகப்படிப்பு. மங்காவிளை ஊர் அருள்மிகு சிவசுடலிமாட சுவாமி திருக்கோவில் வைகாசி கொடை விழாவில் மாலை 6 மணிக்கு சிறப்பு தீபாராதனை. எறும்புக்காடு திருநிழல் தாங்கல் ஐயா ஸ்ரீமன் நாராயண சுவாமி திரையேடு வாசிப்பு திருவிழாவில் பகல் 12 மணிக்கு உச்சிப்படிப்பு, மாலை 4:15 ஐயாவுக்கு பணிவிடை, மாலை 4:30 உகப்பெருக்கு, 5 மணிக்கு பட்டாபிஷேக திரையேடு வாசிப்பு, இரவு 8 மணிக்கு ஐயாவுக்கு பணிவிடை, மாலை 4:30 உகப்பெருக்கு, இரவு 8 மணிக்கு ஐயாவுக்கு பணிவிடை, 8:15 உகப்பெருக்கு. கூட்டாலமோடு அருள்மிகு பத்ரேஸ்வரி தேவஸ்தானம் சித்திரை திருவிழாவில் இன்று காலை 8 மணிக்கு ஸ்ரீமன் பகவத் பாராயணம், காலை 9 மணிக்கு நவக்கிரக ஹோமம், மாலை 5:15 புஷ்பாபிஷேகம், இரவு 8 மணிக்கு அம்மன் பவனி. கேசவன் செறிவிளை ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி திருமொழி திருவிழாவில் இன்று பட்டாபிஷேகம். சகாயபுரம் புனித இடைவிடா சகாய அன்னை திருத்தல திருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு ஜபமாலை திருப்பலி, நாளை காலை 6:30 திருப்பலி. ராஜாபூர் புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தல திருவிழாவில் இன்று காலை 8:30 மலையாள திருப்பலி, இன்று காலை 10 மணிக்கு திருப்பலி, பகல் 12 மணிக்கு சிறப்பு தேர்பவனி. சேவை

செய்திகள் கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் தென்குமரி தேனலை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.

0: ஃபேமிலி 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேயர்களை நமது பண்பலையில் ஆரம்பமாயாச்சு. தென்குமரி தேனலை.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
1: நேர்களை நமது பண்பலையின் தென்குமரி தேனிலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் என்ன காலையிலே மன்னர் புரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார். மன்னா மன்னா எழுந்திருங்கள் மன்னா.
4: என்ன அதற்குள் பொழுது விடிந்து விட்டதா?
2: என்ன இது, காலையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே. இருந்தால் பிக்காவை போல் இருக்க வேண்டும்.
4: நான் எதற்கு பிக்காவை தெரிந்து கொள்ள வேண்டும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது.
2: தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் மன்னா. இருந்தால் பிக்காவை போல சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும்.
4: நானும் வந்ததிலிருந்து பார்க்கிறேன், பிக்காவை போல இருக்க வேண்டும், பிக்காவை போல இருக்க வேண்டும் என்று கூறுகிறீரே, யாரது?
2: மன்னா, நீண்ட காதுகள் இல்லாமல் முயலை போலவே இருக்கும் ஒரு விலங்குதான் பிக்கா. பார்ப்பதற்கு சிறிது எலி போலவும் இருக்கும். இது மலைப்பகுதிகளில் காணப்படுகிறது.
4: ஓஹோ, அது விலங்கா? பிக்காவை போல தூங்காமல் இருக்க வேண்டும் என்று கூறினீரே. மலைப்பகுதியில் இருக்கும் விலங்கு என்றால் குளிர்காலத்தில் நீண்ட தூக்கத்தில் தானே இருக்கும். பிக்காவை பற்றி உனக்கு என்ன தெரியும்?
2: மன்னா, பிக்காக்கள் முயல் நிறத்தை சேர்ந்தவைதான். உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் இவை உயரமான மலைப்பகுதிகளில் வாழ்வதில் வல்லவர்கள். மிக வியப்பான விஷயம் என்னவென்றால் இவை மறைந்து உறங்குவதில்லை. அதாவது குளிர்காலத்தில் நீண்ட தூக்கத்தில் இருப்பதில்லை. மற்ற விலங்குகள் குளிர்காலத்தில் தூக்கத்தில் ஆழ்ந்துவிடும். ஆனால் பிக்காக்கள் பனிக்கு அடியிலும் சுறுசுறுப்பாக இயங்கும்.
4: பனிக்கடியிலா? அவ்வளவு கடும் குளிரிலா? உணவு சேமிப்பு இல்லாமல் அவை எப்படி உயிர் வாழ்கின்றன?
2: பிக்காக்கள் கடுமையாக உழைக்கும் திறன் கொண்டவை மன்னா. கோடை காலம் முழுவதும் இவை புற்களையும் பூக்களையும் சேகரித்து பாறைகளின் மேல் வைத்து வெயிலில் காய வைக்கும். நன்கு காய்ந்த இந்த வைக்கோல் போர்களை குளிர்காலத்திற்காக தங்கள் குகைகளுக்குள் சேமித்து வைத்துக் கொள்ளும்.
4: ஓஹோ, அதாவது நாம் வடகம் மிளகாய் வத்தல் முட்டை மாடியில் காய வைப்போம் அது போல என்று கூறும்.
2: அதேதான். ஆனால் சில பிக்காக்கள் உழைப்பதற்கு சோம்பல் பட்டு வேற ஏதாவது பிக்காக்கள் சேமித்து வைத்திருக்கும் உணவை பால் இல்லாத நேரமாக போய் திருடிவிட்டு வந்து விடுமா?
4: ஓஹோ, சின்ன உருவத்தில் இருந்து கொண்டு இந்த வேலையை செய்கிறதா? நோ நோ நோ நோ, பிக்காக்கள் செய்யும் இந்த வேலை எனக்கு பிடிக்கவில்லை.
2: அதை என்னிடம் கூறி பிரயோஜனம் இல்லை. இவை அதிக சத்தம் எழுப்பக்கூடியவை மன்னா. கழுகுகளோ அல்லது தன்னை தாக்க மற்ற விலங்குகள் வருவதை கண்டால் மிக அதிக அளவு ஒலியில் சத்தத்தை எழுப்பி தன் கூட்டத்தினரை எச்சரிக்குமாம்.
4: அப்படி என்றால் உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் மிகுந்த தைரியசாலிதான்.
2: உண்மைதான் மன்னா. ஆனால் அவற்றுக்கும் ஒரு பலவீனம் இருக்கிறது.
4: என்ன பலவீனம் அப்படி இருக்கிறது அதற்கு?
2: கடும் குளிரை தாங்கும் வகையில் உருவான அவற்றின் உடல் வெப்பத்தை தாங்காது. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை தாண்டினால் கூட அவை இறந்துவிடும் அபாயம் உண்டாம். இவை குளிர் பிரதேசத்தின் உண்மையான பாதுகாவலர்கள். ஆனால் இவை தற்போது அழியும் நிலையில் உள்ளனமன்னா.
4: ஏன் ஏன் ஏன் ஏன், இவ்வளவு சுவாரஸ்யமான விலங்கு அழியும் நிலையை எட்டுவதற்கு என்ன காரணம்? மலைப்பகுதியில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வாழும் இந்த பாவப்பட்ட ஜீவன்களை பாதுகாக்க நம்மால் என்ன செய்யும்?

0: முடியும்? இவற்றின் வாழிடங்களை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும்?
1: மன்னா, பூமி வெப்பமடைவதால் மலையின் கீழ்பகுதிகளில் வெப்பம் தாங்க முடியாமல் இவை மெல்ல மெல்ல மலை உச்சிகளுக்கு செல்கின்றன. உச்சிக்கு மேல் செல்ல இடமில்லாத போது இவை வெப்பத்தால் மடியும் சூழல் உருவாகிறது. அதனால் தான் இவற்றை காலநிலை மாற்றத்தின் ஆரம்ப எச்சரிக்கை என்று அறிவியலாளர்கள் அழைக்கிறார்கள்.
0: ஓஹோ
1: மன்னா, உலகில் சுமார் 30 மேற்பட்ட பிக்கா வகைகள் உள்ளன. அவை பெரும்பாலும் ஆசியா மற்றும் வட அமெரிக்காவில் காணப்படுகின்றன. வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகையை குறைப்பதன் மூலம் பனிமலைகள் உருகுவதை தடுத்து அவற்றின் வாழ்விடத்தை நாம் பாதுகாக்கலாம். பிக்காக்களை சுற்றுச்சூழல் பொறியாளர்கள் என்றும் அழைக்கிறார்கள். ஏனென்றால் இவை மண்ணை தோண்டி காற்றோட்டமாக்கி பல்வேறு தாவரங்கள் வளர உதவி செய்கின்றனவாம்.
0: நல்லது, நாமும் நம்மால் இயன்றதை செய்வோம். பேசாமல் அந்த பிக்காவை நமது அரண்மனைக்கு வரவழைத்து விட்டால் என்ன? நமது பணியாளர்களை விட இவை சுறுசுறுப்பாக வேலை செய்யுமே.
1: அப்படி என்றால் இப்போது நிறைய தாவரங்கள் மற்றும் செடி கன்றுகளை வாங்கி வைத்து விடுங்கள் மன்னர் வேந்தே.
0: எதற்காக, என்ன அவசியம்?
1: பிக்காக்கள் தோண்டி வைக்கும் இடங்களில் எல்லாம் தாங்கள் தாவரங்களை நட்டு வைக்க வேண்டாமா? அதற்குத்தான்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்து. ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா. நம்ம குமரி பண்பலை 101 தென் குமரி தேனலையில இப்போ கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும். எந்த காலேஜ்க்கு போலாம்?
4: ரியா, தூத்தூர் செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் IAS அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
3: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
4: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ், தூத்தூர்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
5: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
7: இயற்கையின் மனம், தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
8: தூய்மையின் நம்பிக்கை,
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
8: தொடர்புக்கு
7: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
8: செண்பகராமன் புதூர்,
7: செல்
8: 7305-36-5016.
9: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
10: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
11: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
12: இனிமையான காலை பொழுதுல நம்ம குமரி பண்பலையிலிருந்து தென்குமரி தேனலை கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில இனி கேட்கலாம் வலிமை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: புனித
2: ஜோசப் சட்டக்கல்லூரி, குமாரபுரம், ஆரல்வாய் மொழி.
1: போன் 8925938618.
2: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
2: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
1: செல் நம்பர் 9488230666.
0: அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
3: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
4: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
3: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
4: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
3: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
4: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
5: நமது பண்பலையின் தென்குமரி தேனலையில் அடுத்ததை நாம கேட்கலாம். தேவி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களின் நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து தென்குமரி தேனலை கேட்டோம்.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் LED திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.

0: அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் காலை 8:02. நம்ம குமரி பண்பலை 101 தென்குமரி தேநிலையில விளம்பரங்களை தொடர்ந்து அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வசந்த அழைப்பு திரை இசை கேட்கலாம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா. இனிமையான இந்த காலை வேளையில் அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றில் நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 70 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம், நாட்டு வெண்டைக்காய் இவை ஒரு கிலோ தலா 50 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி 45 ரூபாய், ஆப்பிள் தக்காளி ஒரு கிலோ 60 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 120 ரூபாய், சீனியவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றிற்கு 150 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி ஒரு கிலோ 30 ரூபாய், கேரட் 60 ரூபாய், முட்டைக்கோஸ் 40 ரூபாய், வாழைக்காய்

0: பத்து எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய். சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றிற்கு 70 ரூபாய், பூசணி 24 ரூபாய், தடியங்காய் 20 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 60 ரூபாய், பீன்ஸ் 140 ரூபாய், சௌ சௌ 55 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், பீட்ரூட் 58 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், எலுமிச்சை 250 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 50 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 48 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 51 ரூபாய், வாழையிலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 110 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு, வழுதலங்காய், கோவைக்காய் இவை ஒரு கிலோ தலா 70 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. சுரைக்காய் 30 ரூபாய், காராமணி, கறிவேப்பிலை ஒரு கிலோ தலா 50 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. நேந்திரன் வாழைப்பழம் 50 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இனி அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். திருப்பதி சார 3 நெல் ரகம் அரசு கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 2500 ரூபாயும், உள்ளூர் கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 1700 ரூபாய் விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி நமது மாவட்டத்தின் முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிஞ்சிக்கலாம். இன்றைய காலை நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 22.75 அடி, பெருஞ்சாணி அணை 19.5 அடி, சிற்றார் அணை 1 4.95 அடி, சிற்றார் அணை 2 5.05 அடி, பொய்கை அணை 16.2 அடி, மாம்பழத்துறையாறு அணை 16.57 அடியாக உள்ளது. அணைகளின் நீர்மட்ட விவரம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு, இதில் திரை இசை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் வசந்த அழைப்பு. அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
4: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: நாகர்கோயில்
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் 0.5% வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: நேர்களின் நமது பண்பலையின் தென்குமரி தேநிலையில் இப்ப நாம கேட்கலாம் தேசிங்க ராஜா திரைப்படத்திலிருந்து பாடலை.

0: நேயர்களை இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து தென்குமரி தேனலை கேட்டோம்.
1: துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
2: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning. I'm Shagun Chopra. The headlines. Prime Minister Narendra Modi to visit Karnataka and Telangana today to launch multiple development projects worth around 9,400 crore rupees in Hyderabad and participate in 45th anniversary celebrations of the Art of Living in Bengaluru. TVK Chief C. Joseph Vijay to be sworn in as Chief Minister of Tamil Nadu this morning. President Draupadi Murmu appoints N. Rangasamy as Chief Minister of Puducherry. Centre operationalises 4 labour codes with publication of rules. DRDO achieves major breakthrough in hypersonic missile development by conducting long-duration test of scramjet combustor. And 9 Indian boxers advance to finals of Asian Boxing Under 15 and Under 17 Championships in Tashkent. Prime Minister Narendra Modi will visit Karnataka and Telangana today. At around 11 a.m., the Prime Minister will participate in the 45th anniversary celebrations of the Art of Living.

0: Prasad at their doorsteps. Today, the shrine attracts over 97 lakh devotees from across the world, supported by world-class infrastructure connectivity, including Vande Bharat and international airports. Aparna Khun, Akashwani News, Ahmedabad.
1: On to sports. In boxing, India's under 15 girls delivered commanding performances in the semi-finals at the Asian Boxing Under 15 and Under 17 Championships, with 9 boxers advancing to the finals across weight categories in Tashkent. India enjoyed a strong outing as Akshita scored an RSC win in the 30 to 33 kg category against Kazakhstan Aizan Marat. Tanvi in 43 kg, Hanshika Atri in 46 kg, Sunaina in 58 kg, and Bhumika in 61 kg also registered RSC victories, while Anzi claimed a dominant 5-0 win in the 37 kg category and Sonia Cruz to a 5-0 victory in 40 kg. And now for a look at today's newspapers, it's over to Sarabjit Kaur.
2: Thank you, Shagun. The Statesman highlights Suvendu Adhikari sworn in as Bengal CM, while the Times of India adds NDA show of strength as Suvendu sworn in as first BJP CM of Bengal. Hindustan Times. Prime Minister bows, thanks voters, notes the pioneer. Numbers in order, Vijay to be TN Commander-in-Chief, notes Hindustan Times. Hurdle for majority secures IUML's VCK support for forming Vijay Sarkar. Agni 5 tested, capable of multiple nuclear strikes, cites Hindustan Times. India tests advanced Agni missile from Odisha coast, reports the Pioneer. The Asian Age reports, Lieutenant General Raja Subramani appointed as next CDS, Swaminathan to helm Navy. The Tribune reports, Pak China affairs experts, Lieutenant General Raja Subramani picked up as next CDS, Swaminathan named Navy Chief. Hindustan Times headline states, Vinesh gets WFI notice, returns set get delayed, while the Indian Express headlines, Vinesh comeback hits a hurdle, WFI bars her from competing until June 26th. In a Mother's Day special piece titled, Giving Them Roots, the Indian Express mentions inspiring stories of motherhood, pointing motherhood may not give you awards, but it certainly gives you battle scars and memories. And finally, Indian tourism waking up to its floral power, the Financial Express writes, the demand for flower-centric travel is witnessing strong growth. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Sarabjit. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to visit Karnataka and Telangana today to launch multiple development projects worth around 9,400 crore rupees in Hyderabad and participate in 45th anniversary celebrations of the Art of Living in Bengaluru. TVK Chief C. Joseph Vijay to be sworn in as Chief Minister of Tamil Nadu this morning. President Draupadi Murmu appoints N. Rangasamy as Chief Minister of Puducherry. Centre operationalises 4 labour codes with publication of rules. DRDO achieves major breakthrough in hypersonic missile development by conducting long-duration test of scramjet combustor. And 9 Indian boxers advance to finals of Asian Boxing Under 15 and Under 17 Championships in Tashkent. And with that, we end the morning news. Have a nice day.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 8:30. நேர்களின் இந்த நேரத்தில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்
5: சைபால்.
8: ஒரு வயசான அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஐயா, நான் வந்து இந்த தகவல் நிகழ்ச்சியை தினமும் கேட்குறேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னோ, எனக்கு சொந்தமாக ஒரு நல்ல வீடு இருக்குது, வேணுங்கிற அளவுக்கு பணமும் இருக்குது, கணவரும் ரொம்ப நல்லவர், ரிட்டையர் ஆகி வீட்டில் தான் இருக்கிறார், பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தன் ஐஏஎஸ்ஸு, பணம்லாம் கூட நிறைய கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் என் மனசில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டோம். அதைத்தான் நான் உங்களை கேட்குறேன், ஏன் அப்படி அப்படின்னு

0: திருப்பி கேட்குறாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் நேரம் குழம்பி போயிட்டோம். இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட காட்டிக்காமல் கொஞ்சம் சாமர்த்தியமாக, ஏம்மா உங்கள் மனசில் நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அது நிறைவேறலை அப்படி தானே அப்படின்னு கேட்டோம். ஆமாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுகிறப்போ தானாக விஷயம் வெளியில் வந்தது. அதாவது அவங்க பிள்ளைங்க பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அவசர அவசரமாக வந்து பார்த்துட்டு ஓடுறாங்களாம். ஆசையாக அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரமாவது என்கிட்ட பேசினா தானே என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஏக்கம். இந்த ஏக்கம் அந்த தாயின் மனசில் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி மகனுடைய அன்புக்காக மட்டுமே ஏங்குகிற தாய்மார்கள் பல பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். இதை நினைக்கிறப்போ ஒரு வெளிநாட்டு நாடோடி கதை வந்து ஞாபகத்தில் வருது. அதாவது கடவுள் வந்து படைப்பு தொழிலில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாராம். மீன்களை படைச்சாராம், பறவைகளை படைச்சாராம், விலங்குகளை படைச்சாராம். அவருக்கு திருப்தி ஏற்படலை. அதுக்கப்புறம் மனிதர்களை படைச்சிருக்கிறார், அப்பவும் அவருக்கு மனநிறைவு ஏற்படலையாம். கடைசியாக தன்னுடைய சக்தி முழுசையும் பயன்படுத்தி குறையே இல்லாத அளவுக்கு ஒரு படைப்பை உருவாக்கினாராம். அந்த உன்னதமான ஒரு படைப்பு அதுதான் பெண், அதாவது தாய். இப்படி உருவாக்கி எல்லாரையும் இந்த உலகத்தில் விட்டுவிட்டாராம். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழித்து தன்னுடைய தேவியை அழைச்சிக்கிட்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய குறையில்லாத படைப்பாகிய பெண்ணை பார்த்தாராம். ஏம்மா உனக்கு இன்னும் ஏதாவது குறை இருந்தால் சொல், அதையும் நிவர்த்தி பண்ணி விடுறேன் அப்படின்னாராம். அந்த அம்மா பார்த்துருக்காங்க, சுவாமி எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறது ரெண்டு கை, என்னுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்கிறதுக்கு இந்த ரெண்டு கை பத்தலை, அதனால் இன்னும் ஒரு ரெண்டு கை கொடுத்தா தேவலை அப்படின்னாங்களாம். கடவுள் பார்த்தார், அதனால் என்ன அப்படியே செஞ்சு விடலாம், இதோ அதுக்கான வரம் கொடுத்துட்டேன் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு இப்போ நாலு கை ஆகிட்டுது. நாலு கையாலேயும் குழந்தைகளுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் திருப்தியாக திரும்பி போனார். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழித்து மறுபடியும் திரும்பி வந்தார். தேவியோட பெண்ணை பார்த்தார், இப்போ என்னம்மா சந்தோஷந்தானே அப்படின்னாராம். அதுக்கு அந்த அம்மா, சந்தோஷந்தான் இருந்தாலும் இப்போ எனக்கு இருக்கிற ரெண்டு காலும் போதலை, இன்னும் ஒரு ரெண்டு கால் இருந்தால் தேவலை, நிறைய ஓடி ஆடி பிள்ளைகளுக்காக வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னாங்களாம். சரின்னு சொல்லி நாலு கால் இருக்கிறது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார் கடவுள். மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து தேவி சொன்னாங்க கடவுள்கிட்ட, நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணினாலும் முழுமையான ஒரு படைப்பை உங்களால் உருவாக்க முடியாது, அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்களாம். அப்படியா சொல்கிறேன், வா அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு புறப்பட்டு இங்கே வந்தாங்களாம். இங்கே வந்து பார்த்தா நாலு கால் நாலு கையோடு அந்த பொண்ணு ஒரு செவுத்தில் சாஞ்சி உக்காந்து அழுதுகிட்டு இருக்குது. இப்போ தேவி அந்த பொண்ணை சுட்டி காட்டி கடவுள்கிட்ட கேட்டாங்களாம், ஏங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கு கையை கொடுத்தீங்க, காலை கொடுத்தீங்க, சரி அந்த கண்ணீரையும் எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், கையை கொடுத்தது நான் தான், காலை கொடுத்தது நான் தான், ஆனால் அந்த கண்ணீரை கொடுத்தது நான் இல்லை, அதை கொடுத்தது அந்த அம்மாவோட பிள்ளைங்க அப்படின்னாராம். இன்றைக்கும் அப்படித்தான் பல பிள்ளைங்க அவங்க அம்மாவுக்கு கண்ணீரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க தான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. இந்த காலத்து பிள்ளையாண்டான் ஒருத்தன், அவங்க அம்மாக்கிட்டேயும் நல்ல பிள்ளையாக நடந்துக்குவான், மனைவிக்கிட்டேயும் நல்ல கணவனாக நடந்துக்குவான், ரொம்ப சாமர்த்தியம். ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏன்ப்பா உங்கள் அம்மாவும் உன் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டா நீ எந்த பக்கம் அப்படின்னாங்களாம். வீட்டுக்கு வெளிப்பக்கம் அப்படின்னானா அவன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 8:36. நேர்களே, இப்பொழுது முதல் 8:45 வரை நம்ம குமரி பண்பலை 101 கேட்கலாம் கே கே எக்ஸ்பிரஸ். இதில் பிலிம் ஹிட்ஸ் இடம்பெறும்.

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 9:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் தென்குமரி தேனலை. வசந்த அழைப்பு, இதில் திரை இசை கேட்கலாம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: கே எக்ஸ்பிரஸில் மாரி 2 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
6: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
10: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
11: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா.
12: நேர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பித்தப்பை கற்கள் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜேஷ் செல்வ கணேசன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்களை பெறலாமே. இன்னும் சில நொடிகளில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
13: நேரம் 8:45.
14: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு நிகழ்ச்சி.
15: ஒலி என்ற ஒரு அதிசயம் கண்களுக்கு தெரியாமல் நெஞ்சங்களை தொட்டு காலங்களை தாண்டி தலைமுறைகளை இணைத்து வந்த ஒரு மந்திரம். 80 ஆண்டுகளை தாண்டி 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த அற்புதமான பயணத்தில் நாம் கேள்விப்பட்ட ஒவ்வொரு குரலும் நம் வாழ்க்கையின் ஓர் அத்தியாயமாகவே மாறியிருக்கிறது. காலை விழிக்கும் தருணத்தில் ஒலித்த பாடல் முதல் இரவு நெஞ்சை வருடிய இனிய பாடல்கள் வரை செய்திகளும் நாடகங்களும் விவசாய வழிகாட்டுதல்களும் நம் வாழ்வை வடிவமைத்த அந்த ஒளி துணைகளின் நினைவுகள் என்றால் அது மிகையல்ல. நினைவுகள் பேசும் நேரம் வானொலிக்கு 90 என்ற இந்நிகழ்ச்சியில் நீண்ட நாளாக கேட்டு ரசித்த நேயர்கள் தங்களின் இனிய அனுபவங்களையும் மறக்க முடியாத தருணங்களையும் சுவை மிகுந்த உரையாடலாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த நினைவுகளின் பாதையில் நாம் ஒன்றாக நடப்போம். ஒளியில் நனைந்த அந்த நாட்களை மீண்டும் ரசிப்போம். நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி ஒளியை நாவில் கொண்டு

0: இந்த இனிய பயணத்தை தொடங்கலாம். எழுத்தின் உலகிலும் மொழிபெயர்ப்பின் நுணுக்கங்களிலும் தன்னை கரைத்துக் கொண்டிருந்தாலும் மனதின் ஒரு மூலையில் என்றும் ஒலித்துக் கொண்டிருப்பது வானொலியின் இனிய நினைவுகளே என்கிறார். எழுத்தாளர் என்ற ஆழமும் மொழிபெயர்ப்பாளர் என்ற பார்வையும் கொண்ட இவர் வானொலியை வெறும் ஊடகமாக அல்ல, உணர்வுகளின் உறவாக நேசித்து சிறுவயது முதலே காலையின் பக்தி பாடல்களிலிருந்து இரவின் இலக்கிய நிகழ்ச்சிகள் வரை வாழ்க்கையின் பல தருணங்களோடு கலந்து கிடக்கும் வானொலியின் அனுபவங்களை நமக்காக பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் நிர்மலா குமார் அவர்கள்.
1: எனக்கும் வானொலிக்கும் ஒரு 55 வருஷ இணைப்பு இருக்குங்க. முதல் 5 வருஷங்கள் மழலையின் லைப்பில் வானொலி அவ்வளவு புரியல, அதனால் 55 வருடங்கள். எனக்கு வானொலியை அறிமுகப்படுத்தி அதில் ஈடுபட வைத்ததே என்னோட அம்மா. அம்மாவுக்கு வானொலி கேட்பதுதான் ஒரே பொழுதுபோக்கு. அப்பொழுதெல்லாம் இலங்கை வானொலி தான் வீட்டில் அதிகமாக ஒலிக்கும். அப்பா வந்தவுடன் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வீட்டு பட்டாசாலையின் பிரதான உறுப்பினராக, செய்தியிலும் வேளாண்மை விடயங்களிலும் ஆரோக்கிய வழியிலும் தனி மனிதனாக கலக்கிக் கொண்டிருக்கும். அதனை தொடர்ந்து வரும் பாடல்கள் மனதிற்கு இதமாக இருக்கும். பக்தி பாடல்கள்ல எனக்கு வந்து ஈடுபாடு வந்ததுக்கு காரணமே காலையில இந்த 6 மணிக்கு எல்லா மத பாடல்களும் போடுவாங்க பாருங்க, அதை கேட்டு நான் அவ்வளவு அனுபவித்திருக்கிறேன். அப்போலாம் வானொலி அப்படின்னு ஒரு புத்தகம் விற்கப்படும், அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. 15 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு நினைக்கிறேன், அதை தவறாம வாங்கிடுவேன். ஏன்னா எந்தெந்த நாள்ல எந்தெந்த நேரங்கள்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் அப்படிங்கறது சரியா அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்னும் நுணுக்கமா சொல்லணும்னா என்ன திரைப்படத்தில் என்ன பாடல்கள் வரும் அப்படிங்கறது கூட அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை வச்சு எந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், எப்பொழுது பார்க்கலாம், நேரம் நமக்கு எப்போ கிடைக்கிறது அப்படின்னு வச்சு நான் நிறைய நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த வானொலி புத்தகம் மாதம் 2 அப்படின்னு நினைக்கிறேன், அதை வாங்கி நான் வைக்காத மாதங்களே இல்ல. பள்ளி நாட்கள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொது அரங்கத்துல மதிய வேளையில ஒரு 1:30 நினைக்கிறேன், ஒரு 3-4 வகுப்புகள், ஒவ்வொரு வகுப்புலயும் ஒரு 5-6 செக்ஷன்ஸ் இருக்கும். இவ்வளவு பேரையும் ஒரு அரங்கத்துல உட்கார வச்சு பெரிய வானொலி பெட்டியை போட்டு அங்க வந்து கல்வி பற்றி நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சி நாங்கெல்லாம் ஒரு மணி நேரம் கேட்கணும். அது ஒரு வித்தியாசமான ஒரு பயனுள்ள அனுபவமா இப்போ எனக்கு உணர முடியுது. வானொலி இன்னைக்கு வரைக்கும் என்னோட எங்க போனாலும் உடன் வர்ற எனது 3வது கையாக இருக்கிறது இந்த வானொலி பெட்டி தான். என்னோட வீட்டுல ஒவ்வொரு அறையிலும் ஒரு வானொலி இருக்கும். இப்போ ஊர் விட்டு ஊர் போகும்போது எனது அலைபேசியில் தரவிறக்கம் செய்யப்பட்ட அந்த ஏர் ரேடியோ, இந்த செயலி மூலம் நமது நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்பது அமெரிக்காவில இருந்தாலும் சரி, ஐரோப்பாவில இருந்தாலும் சரி, எனக்கு இந்திய நாட்டுல இருக்கிற ஒரு உணர்வை கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் இல்லாம இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னோட மனசுல அன்னைக்கு இருக்கிற நிகழ்வு எனக்கு தெரிய வந்திருக்கிறதுனால நான் எப்பொழுதும் வானொலியோட ஒரு தொடர்புடனேயே இருந்துகிட்டு இருக்கிறேன். நமது மாநிலத்துல உள்ள எல்லா அலைவரிசையும் நான் கேட்பேன். எனது பொழுதுபோக்கு அப்படிங்கறதையும் தாண்டி அதுல நான் அறிஞ்சு தெரிஞ்சு கொள்ளுகிற செய்திகள் எனது பல படைப்புகளுக்கு உதவுது அப்படின்னு நான் சொன்னா அது மிகைப்படுத்தப்பட்டதா நினைக்க வேண்டாம், அது மிகைப்படுத்தப்பட உண்மையாகும். நிகழ்ச்சிகளை கேட்பதோடு இல்லாமல் பல வானொலி நிகழ்ச்சிகள்ல வந்து நான் பங்கு கொண்டிருக்கேன். அது வந்து பெருமையா நான் நினைக்கிறது. ஒரு பக்கம் இருக்க எனக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை அது கத்துக் கொடுத்திருக்குதுன்னு நான் சொல்வேன். ஒரு நிகழ்ச்சியை எவ்வாறு நேர்த்தியாக கவனத்தோடு இருந்து அத்தியாவசியமற்ற கருத்துக்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும், நேர மேலாண்மை போன்றவற்றை வந்து கத்துக் கொடுத்தது வந்து இத்தகைய நிகழ்ச்சிகள்ல நான் பங்கெடுத்துக்கிட்டது தான். இதற்கிடையில என்னன்னா, சில இந்தி பாடல்களும் இடையிடையே நம்ம நேரத்தை கொள்ளை கொள்ளும் அப்படிங்கிறது உண்மைதான். இரவு நேரங்களில் நிசப்தத்தை இசையாக்கும் அதிசயம் தான் இந்த வானொலி. காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி அப்படிங்கிறாங்க. சிறு வயதில் கேட்ட வானொலி அறிவிப்பாளர்கள், செய்தி வாசிப்பாளர்கள், அவர்களோட குரல்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னோட செவிகள்ல ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நான் தொலைக்காட்சி பார்ப்பது ரொம்ப குறைவு. புத்தகம் வாசிக்கும் போதும், எழுதும் போதும், நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போதும், சமைக்கும் போதும், உறங்க போகும் போதும் வானொலி ஒரு நெருங்கிய நண்பனாகவே இருந்து வருகிறது, இனியும் இருக்கும். காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி தாங்க. இந்த வானொலி தான் சொல்ல போனா என்னை பல நேரங்கள்ல சந்தோஷத்துல மிகவும் திளைக்க வைத்திருக்கிறது. ஒரு கவலையா, இந்த டிப்ரெஷன் சொல்லுவாங்களே, இப்ப எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்றாங்க, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்லயும் என்னை சாந்தப்படுத்துறதும் இந்த வானொலி தான். நான் திரைப்பட பாடல்கள் மட்டும் சொல்லல, குறிப்பா சொல்ல

0: அதுவா இதுவா அப்படின்னு இருக்கு. இந்த கோடை எஃப்எம்ல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம், அதுலயும் இருக்கு சில அறிவு சார்ந்த விஷயங்கள், வளர்ந்த பிறகும் சில விஷயங்கள் தெரியாம இருக்க விஷயங்கள் நமக்கு வந்து பல வகையில உறுதுணையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலருடைய கருத்துக்களை நம்ம கேட்கும் போது தீட்டப்படாத வைரமா இருக்க நம்முடைய கருத்துக்கள் தீட்டப்பட்ட வைரமாகிறப்போ போன்ற ஒரு உணர்வு ஏற்படுது. வானொலி ஒரு சிறந்த நண்பன் தான், என்னைக்குமே என்னை கைவிடாத நண்பன் வானொலி தாங்க. 90ஆம் ஆண்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாஷவாணி இந்த தருணத்தில் இந்த வானொலியை கேட்டு பலரும் பல வகையில மென்மேலும் உயர வேண்டும். பயக்காட்டுல சரி, ஏன் நிலவுக்கு போனா கூட இந்த செயலியை நம்ம பதிவிறக்கம் செஞ்சு அங்க போய் கூட கேட்கலாங்க. அவ்வளவு அற்புதமான சத்திய உடைய நம்முடைய நேரத்தை மிகவும் சிறப்பாக, என்னோட நேரத்தை மிகவும் சிறப்பா எடுத்துட்டு போறது அப்படின்னா இந்த வானொலி தான். எல்லா நேரத்திலையும் எல்லா காரியத்திலும் என்னுடன் இருக்கும் இந்த வானொலி நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி என்று நான் வந்து ஒரு தூரத்துல மாட்டேன். என்னோடு வாழ்ந்து வரும் என்னுடைய நிழல் போன்றது வானொலி.
1: மயக்கவியல் நிபுணராக எண்ணற்ற அறுவை சிகிச்சை அறைகளில் பணியாற்றியிருந்தாலும் வானொலி கேட்பதை மட்டும் நான் ஒருபோதும் நிறுத்தியதில்லை. தொழிலின் தீவிரத்துக்கும் வாழ்க்கையின் மென்மைக்கும் இடையே வானொலி பாலமாக இருந்ததை தனது அனுபவங்களின் வழியே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மருத்துவர் மயக்கவியல் நிபுணர் லியோ அவர்கள்.
2: வணக்கம். வானொலிக்கு 90 என்ற தலைப்பு நமது நாட்டில் வானொலியின் மிகச்சிறந்த பங்களிப்பை எடுத்துக் கூறுகின்றது. நான் சிறுவயது முதல் எனது அம்மா இலங்கை மற்றும் திருச்சி வானொலியில் திரைப்பட பாடல்கள், விவசாய குறிப்புகள், நாடகம், ஒளிச்சித்திரம் என்று பல நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது நானும் சிறுவனாக விளையாடிக் கொண்டே கேட்டிருக்கிறேன். கடந்த சில வருடங்களாக காலையில் மருத்துவமனைக்கு புறப்பட்டு காரில் செல்லும் பொழுது இன்று ஒரு தகவல், வசந்த அழைப்பு போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு வருகின்றேன். எனது காரில் இந்த வானொலியோடு நான் பயணிக்கும் போது 30 முதல் 40 நிமிடங்கள் மிகவும் இனிமையானது. நேயர்களின் எண்ணங்களை பாடலாக, கருத்தாக காற்றலையில் கரைத்து விடுகிறது இந்த வானொலி. நேயர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கான தங்கள் கருத்துக்களை மிகவும் அருமையாக பதிவு செய்வது பாராட்டுக்குரியது. இந்த வானொலி நீடூழி பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் நேர்த்தியாகவும் அழகு தமிழில் ஒளிபரப்பும் அறிவிப்பாளர்களுக்கு எனது நன்றியை கூறி மேலும் பல நல்ல நிகழ்ச்சிகளை நேயர்களுக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
3: பள்ளி மணி ஒலிக்கும் முன் கேட்ட காலை பாடல்கள், பாடம் முடிந்த பின் ரசித்த இலக்கிய நிகழ்ச்சிகள், செய்தி ஒலிபரப்புகளின் தெளிவு, நாடகங்களின் உணர்வு, இவை அனைத்தும் இவரின் வாழ்விலும் கற்பித்தலிலும் அழியாத தடம் பதித்திருக்கின்றன. மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்த ஆசிரியராக இருந்தாலும் வானொலி அவருக்கே ஒரு வாழ்வு பாடசாலையாக இருந்தது என்பதை இவர் பகிரும் அனுபவங்கள் உணர்த்தவிருக்கின்றன. தனது வானொலி அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழாசிரியர் இரா திருமாறன் அவர்கள்.
4: 40 ஆண்டுகால நண்பனாக விளங்குவது வானொலி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள், அது வானொலிக்கு பொருந்தாது. இப்பொழுது அலைபேசி இல்லாமல் எப்படி வாழ முடியாதோ அதுபோல வானொலியில் நாடகங்கள் கேட்காமல், பாடல்கள் கேட்காமல் எங்களால் இருக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் காலை முதல் இரவு வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. குறிப்பாக கல்வி, உடல்நலம், மனநலம், மருத்துவம், சட்டம் என மக்களுக்கு தேவையான வாழ்வியல் சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கும் மன்றமாக வானொலி திகழ்கிறது. எனக்கு பிடித்த நிகழ்ச்சி காலை மலர். தொடங்கும் போதே ஏதாவது ஒரு சிந்தனையை சொல்வாங்க, இது சாதாரண நாள் அல்ல, சாதனை புரிய வேண்டிய நாள் என்று. இப்படிப்பட்ட ஆர்வம் ஊட்டுகின்ற, ஊக்கமூட்டுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நமக்கும் அன்றைய நாள் நல்லா செய்யலாம், நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். வரலாற்றில் இன்று என்று எடுத்துக்கொண்டால் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு அகலாத மா மனிதர்களுடைய வாழ்வியலில் தங்களுடைய வாழ்நாளில் என்ன சாதனைகளை புரிந்தார்கள் என்பதை எடுத்துச் சொல்லி அவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாளில் அவர்களை ஞாபகப்படுத்தி அவர்களை எப்படி புகழ் பெற்றார்களோ அதனை போல நாமும் புகழ் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் விதைப்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு தூண்டுகோளாக அமைந்திருக்கின்றது. அன்றாடம் நடைபெறுகின்ற செய்திகள், காய்கறி நிலவரங்கள், வானிலை நிலவரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லி

நேரடியாக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக காற்றலையில் தவழ்ந்து வருகின்ற வானொலிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனினும் இனியன செந்தமில் மொழியாய், செவையினில் விழுந்து மனதில் நுழைந்து உயிரினில் கலந்த உறவாக விளங்குவது வானொலி. காற்றினில் தவழ்ந்து எங்கள் காதுகளை குளிர வைக்கும் கீதமாய், தென்றலைப் போல தேனிசையை திசையெங்கும் தன் கிளைகளை பரப்பி வரும் வானொலி நிழலில் நாங்களும் இளைப்பாறி இருக்கின்றோம். அகவை 90 ஆன போதிலும் நரைவிழாத நங்கையாய், குரல் நடுங்காத குமரியாய், வளம் வந்து என்றும் இளமையாய் உலா வந்து இனிமை புதுமையாய் நிகழ்ச்சிகளை நேர்த்தியாய் வழங்குகின்ற வானொலிக்கு என் வாழ்த்துக்கள்.

0: பயணங்கள் மனிதர்களுக்கு புதிய இடங்களை அறிமுகப்படுத்தினாலும் சில குரல்கள் மட்டும் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணம் செய்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இனிய துணையாக வானொலியை நேசித்து வானொலியோடு கொண்ட நெஞ்சார்ந்த பந்தத்தோடும் நம்முடன் இதோ நந்தகுமார் அவர்கள்.
1: பொதுவாகவே எங்களுடைய வாழ்க்கை வானொலியுடன் தொடர்பு கொண்டதுதான், வாழ்க்கையுடன் பின்னிப்பிணைந்ததுதான். இருவயது ஒளி உறப்பாகும் பக்தி பாடல்கள் எங்களை அதிகாலையில் எங்களுக்கு துக்கத்திலிருந்து எழுப்பி பள்ளிக்கு செல்வது, கல்லூரிக்கு செல்வது இந்த விஷயங்களை செய்தது. ஞாயிறு ஒளிபரப்பாகும் திரைப்படம் சார்ந்த ஒளிச்சித்திரம் எங்களுக்கு பிடிக்கும், நேயர்களுக்கும் பிடிக்கும். ஐயா தென்கொச்சி சுவாமியரின் இன்று ஒரு தகவல் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இப்படி இந்தியாவில் இந்த நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் கலந்திருந்தாலும் அங்கேயும் எங்களுக்கு வானொலிக்கு மிகவும் உதவிகரமாக இருந்து வருகிறது. திருச்சி வானொலியத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவர்கள் செய்த நிகழ்ச்சிகள் மிகவும் உயிரோட்டமானவை. சாதனை அழைத்து உரையாடும் வசந்த அழைப்புகள் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அதைத் தொடர்ந்து பல்வேறு எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, பல்வேறு மாவட்ட எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, அவர்களுடைய சாதனைகளை உலகத்துக்கு காட்டுவது, குழந்தைகள் சாதனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவது போன்ற விஷயங்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். குறிப்பாக மேலும் மேலும் திருச்சி வானொலியிலையும் பல்வேறு விஷயங்களை செய்து மேலும் வெற்றிகரமாக செயல் மனமாற வாழ்த்துகிறேன்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் ஒலி அலைகளில் ஒரு பயணம். தொகுப்பு அமைப்பு பிரிசி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

0: நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.
1: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே நிறைவு பெறுகிறது. எங்கு தனிமை முடிகிறதோ அங்கு சந்தை ஆரம்பிக்கிறது. எங்கு சந்தை துவங்குகிறதோ அங்கு போலிகளின் பேரோசையும் எதிர்மறை எண்ணங்களும் வாழத் தொடங்கும். இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஆயுள் காப்பீடு திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகில் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது

0: இம்மண்ணின் தேனலை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
1: நமது குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்க இருப்பது வசந்த் அழைப்பில் திரை இசை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் 24 திரைப்படத்திலிருந்து வர இருக்கிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியமிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: நேரம் 9:08. நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ, வசந்த் அண்ட் கோவின் குழு ஏசி மேளா.

நீர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலையில் வசந்த அழைப்பில் திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து.

0: நாய் மருத்துவமனை தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
2: நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் தேரே இஷ்க்மேன் திரைப்பட பாடல்.

0: எமர்ஜென்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 ஹவர்ஸ். அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு எமர்ஜென்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.

நேரம் 9:22. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் இசிஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: நேரம் 9:27. நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் நான் இத்திரைப்படத்திலிருந்து.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்டேன்.
3: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
5: நேரம் 9:32. ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101.

ஒன்றில் இன்று பிற்பகல் 3:02 திரை இசை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY கம்பிகள். அம்மன் TRY, நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பில் திரை இசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வெயில் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ, வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா.

0: இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மரியான் திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் எலும்பு முறிவு மருத்துவமனையில் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: ஒலிக்க இருக்கும் பாடல் மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து.

0: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.

நேரம் 9:59. இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழக முதலமைச்சராக தவேக தலைவர் திரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்றுக் கொள்கிறார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளுக்கான விதிமுறைகளை வெளியிட்டுள்ளதன் மூலம் அவற்றை மத்திய அரசு செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. தமிழகத்தில் பல இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: பண்பிலே, இது உங்க குமரி பண்பிலே நிச்சுவண்ணு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101
2: வசந்த் அண்ட் கோ வழங்கும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

வணக்கம் நண்பர்களே, இன்றைய இளைய பாரத நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புத்திசாலிகளைப் போல சிந்தியுங்கள், ஆனால் சாதாரண நபர்களைப் போல பேசுங்கள் என்கிறார் அரிஸ்டாட்டில் அவர்கள்.

0: இன்றைக்கு பேசுதுனான் பகுதியில் கல்லூரி மாணவியான ஆர் ஆதிரா அவங்க என்னென்ன தகவல்கள் சொல்ல போறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஹே கைஸ், இந்த உலகத்துல ஒரு பெரிய பயணம் நடந்துகிட்டு இருக்கு. பாஸ்போர்ட் இல்ல, டிக்கெட் இல்ல, GPS இல்ல, ஆனா வருஷந்தோறும் நடக்குது. அதுதான் பறவைகளின் இடம்பெயர்வு. இன்னைக்குமே நம்ம இத பத்தி தான் பார்க்க போறோம். வேர்ல்ட் மைக்ரேட்டரி டே. இந்த பெயர் கேட்கும் போது சாதாரணமா ஒரு அவேர்னஸ் டே மாதிரி தோணலாம். ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா இதுக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கை கதையே இருக்கு. உலகத்துல 4000க்கும் மேலான பறவை இனங்கள் வருஷந்தோறும் இடம்பெயர்து. அவங்க ஏன் ஊரை விட்டு போறாங்க? ஒரு 3 சுவாரஸ்யமான கதை சொல்லவா? முதலாவதா உணவு. சைபீரியால குளிர்காலம் வந்தா ஏரி குளம் எல்லாம் உறைஞ்சிரும். மீன் கிடைக்காது, பூச்சியும் கிடைக்காது. சோ அதுங்க உணவு தேடி வெளியே நாட்டுக்கு வருது. ரெண்டாவதா இனப்பெருக்கம். குழந்தை பிறக்கிறதுக்காக அதற்கான பாதுகாப்பான இடம் தேடி வெளியூருக்கு வருது. மூன்றாவதா தாங்க முடியாத கிளைமேட். அதாவது -40 டிகிரி குளிர்ல ஒரு சின்ன பறவை எப்படி வாழும்? அதனால அது வெயில் இருக்கிற நாடா பார்த்து தேடி வருது. ஒரு பிரம்மைக்க விக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஆர்டிக் டர்ன் ஒரு பறவை இருக்கு. அது நார்த் போல்ல இருந்து சவுத் போல் வரைக்கும் பறக்கும். வருஷத்துக்கு 70,000 கிலோமீட்டர். ஒரு மனிதன் 3க்கு 3 தடவை போயிட்டு வர்றதுக்கு சமம் அந்த டிஸ்டன்ஸ். ஒரு சின்ன கதை சொல்றேன், இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு தாய் பறவை சைபீரியால இருந்து கிளம்புது. பக்கத்துல 2 குஞ்சிகள். அவங்களுக்கு இந்தியா போகணும். 5,000 கிலோமீட்டர் பசிக்காம பறக்கணும். கழுகு கிட்ட இருந்து தப்பிக்கணும். பெரிய கடலையும் தாண்டணும். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்துருச்சு. ஆனா இங்க வந்து பார்த்தா அந்த குளம் பிளாஸ்டிக் பாட்டிலா இருக்கு. மீன் இல்ல, அமைதி இல்ல. அது என்ன பண்ணும்? திரும்பியும் போக முடியாது, இங்கேயே தங்கவும் முடியாது. அதோட பயணம் இங்கேயே முடிஞ்சிருது. இது கதை இல்ல, இந்த வருஷம் இந்தியால நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்பிக்கை இருக்கு, நம்ம கிட்ட சொல்யூஷனும் இருக்கு. பெருசாலாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம், சின்ன விஷயம்தான். நீர்நிலையை மதிப்போம். குளம்,

ஏரி பக்கம் குப்பை போடாம இருந்தாலே போதும், அது நம்ம சொத்து இல்ல, பறவைகளுக்குமான சொத்து தான். மரங்கள் நடுவோம், ஒரு மரம்னா ஒரு பறவைக்கு வீடு. பறவைக்கு மட்டும் இல்ல நமக்கும் தான், வெயில் குறையும் மழையும் அதிகமாகும். மூணாவதா பார்த்து ரசிப்போம். அடுத்த தடவை ஒரு வெளிநாட்டு பறவைய பாத்தீங்கன்னா போனை எடுத்து வீடியோ எடுக்க முன்னாடி 2 நிமிஷம் அந்த பறவைய கண்ணால பார்த்து ரசிங்க. அந்த அழக, அந்த சுதந்திரத்தை நீங்க ரசிங்க. அதுவும் நம்ம பறவைகளுக்கு கொடுக்கற ஒரு மரியாதை தான். வீட்டுல ஒரு சின்ன தண்ணி தட்டு வச்சாலே போதும், சம்மர்ல ஒரு குருவிக்கு அதுதான் பால் பாயாசமே. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நம்ம தினமும் பறவைகளை பாக்குறோம். காலையில எழுந்ததும் சத்தம் கேட்கும், மாலை நேரத்துல வானத்துல கூட்டமா பறக்கிறதையும் பாக்கலாம். இந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு பழக்கமானதுதான். ஆனா இந்த பழக்கமான விஷயத்துக்குள்ள இருக்கும் அர்த்தத்தை நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம் தெரியுமா? ஒரு பறவை வானத்துல பறக்குது, அது நமக்கு சாதாரணமா தோணும். ஆனா அந்த ஒரு பறப்புக்குள்ளயும் ஒரு பயணம் இருக்கு, ஒரு இலக்கு இருக்கு, ஒரு தேவையும் இருக்கு. சில பறவைகள் ஒரே இடத்துல வாழ்வதே இல்லை. அதுங்க காலநிலைக்கு ஏற்ப உணவிற்காக, பெருக்கத்திற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யுது. இந்த பயணம் சின்னதில்ல, சில சமயம் 100 கிலோமீட்டர் இல்ல, 1000 கணக்கான கிலோமீட்டர். ஒரு சின்ன உடம்பு, ஆனா பெரிய சக்தி. அது தன்னோட விங்ஸ மட்டுமே நம்பி பயணம் செய்யுது. இத நாம சும்மா எடுத்துக்க கூடாது. ஏன்னா நம்மளால ஒரு லாங் டிராவல் போனாலும் நம்ம பிளான் பண்ணுவோம், டிக்கெட் எடுப்போம், ரெஸ்ட் எடுப்போம். ஆனா ஒரு பறவை அதுக்கு எந்த வசதியும் இல்ல, அது நேச்சரை நம்பி போகுது. அதுக்கு வழி தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும் கேட்டா, அது நமக்கு ஒரு அதிசயம் மாதிரி தான். சூரியன் எங்க இருக்கு, நட்சத்திரங்கள் எங்க இருக்கு, பூமியின் காந்த சக்தியை ஃபீல் பண்ணி இவைகளையெல்லாம் வச்சுதான் அது தன்னோட வழிய கண்டுபிடிக்குது. நமக்கு கூகுள் மேப்னா பறவைக்கு நேச்சர் தான் மேப். ஆனா இது டெய்லியும் நடக்குது, ஒவ்வொரு வருடமும் நடக்குது. இதுல ஒரு டிசிப்ளின் இருக்கு, ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு. அதே ரூட், அதே டைமிங், அது மாறாது. இது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு லெசன் மாதிரி. நமக்கு கோல் இருந்தா, நமக்குன்னு ஒரு பாதை இருந்தா, நம்மளும் அதே மாதிரி தொடர்ந்து போகணும். நம்மளால முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். இந்த பேர்ட்ஸ் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். ஆனா இந்த ஜேர்னி ஈஸி இல்ல, அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். காற்று எதிரா வரும், மழை வரும், சில சமயம் ஃபுட் கூட கிடைக்காது, சில சமயம் ரெஸ்டும் கிடைக்காது. அதுக்குள்ளயே அது கண்டினியூ பண்ணி ஃபிளை பண்ணும். இதுல ஒரு பேஷியன்ஸ் இருக்கு, ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஒரு வில் பவரும் இருக்கு. இந்த குவாலிட்டிஸ் நம்ம வாழ்க்கையிலயும் தேவை. நம்ம லைஃப்லயும் சேலஞ்சஸ் வரும், அதனால நம்ம நின்னுவிடக் கூடாது. இந்த பேர்ட்ஸ் மாதிரி நாமும் மூவ் ஆகணும். இப்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சேரும் இடம் அது சேஃபா இருக்கணும். அங்க தண்ணியும் இருக்கணும், உணவும் இருக்கணும். ஆனா இப்ப சிச்சுவேஷன் என்னன்னா, அது எல்லா இடங்கள்லயும் கிடைக்காது. நம்ம சுற்றுச்சூழல் ஸ்லோவா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, நீர்நிலைகள் குறைஞ்சிட்டு இருக்கு, மரங்கள் வெட்டப்படுது, கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாகுது, நாய்ஸும் அதிகமாகுது, பொல்யூஷனும் அதிகமா இருக்கு. இந்த எல்லா சேஞ்சஸும் பேர்ட்ஸுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா மாறுது. அது உங்களை யாருக்காவது தெரியுமா? ஒரு பேர்ட் 1000 கிலோமீட்டர் பறந்து வந்து லேண்ட் ஆகுற இடம் சேஃப் இல்லைன்னா அது எங்க போகும், அது எப்படி சர்வை பண்ணும்? இந்த கேள்விக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸி எல்லாம் இல்ல. சில பேர்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும், சில பேர்ட்ஸ் பாதையை மாற்றும், சில பேர்ட்ஸ் சர்வே ஆகாது, அங்கேயே இறந்தும் போகும். இதுதான் உண்மை. நம்ம கண்ணுக்கு தெரியாம நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஒரு காலத்துல பேர்ட்ஸ் நிறைய வந்த இடம் இப்ப எம்டியா இருக்கு, அதை நம்ம கவனிக்காம போகலாம். ஆனா அது ஒரு லாஸ், நேச்சருக்கு ஒரு லாஸ், நமக்கே ஒரு லாஸ். ஏன் தெரியுமா? பேர்ட்ஸ் வந்து சீட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணும், ட்ரீஸ் க்ரோ ஆக உதவும், எக்கோசிஸ்டம் பேலன்ஸ மெயின்டைன் பண்ணும். அந்த பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆனா இம்பாக்ட் நமக்கு தான் வரும். அதனாலதான் இந்த வேர்ல்ட் மைக்ரேட்டரி டே இம்பார்ட்டன்ட். இது ஒரு ரிமைண்டர், நமக்கு மட்டும் இல்ல, இந்த உலகம் ஷேர் பண்ற இடம் இந்த பறவைகளுக்கும் சொந்தமானது. ஒரு எஃபெக்ட் இருக்கு. நம்ம ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலும் அது ஒரு உயிருக்கு ப்ராப்ளம் ஆகலாம். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, நம்மளால சேஞ்ச் கொண்டு வர முடியும். அது பெரிய விஷயம் எல்லாம் இல்ல, சின்ன சின்ன விஷயம்தான். வீட்டுல தண்ணி வச்சா போதும், சுற்றுச்சூழலை கிளீனா வச்சுக்கிட்டா போதும், மரங்களை நட்டா போதும். இந்த ஸ்மால் ஆக்ஷன்ஸ் பிக் டிஃபரன்ஸ கிரியேட் பண்ணும். நம்ம கான்சியஸா இருந்தா போதும், நம்ம அவேர்னஸா இருந்தா போதும். ஒரு பேர்ட் வானத்துல பறக்கிறது, அது ஒரு ஆழமான காட்சி மட்டுமல்ல, அழகான காட்சி. இது ஒரு மெசேஜ். ஃப்ரீடம், எஃபோர்ட், சர்வைவல், இந்த மூணும் அதுக்குள்ள இருக்கு. நம்ம வாழ்க்கையிலயும் இதை அப்ளை பண்ணலாம். எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம நின்னுவிடக் கூடாது, கண்டினியூ பண்ணணும். இந்த பேர்ட்ஸ் மாதிரி இந்த உலகம் நமக்கானது மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்கும் சமமானது. அதனால நம்ம ஆக்ஷன்ஸ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். நம்ம வாழ்க்கையோட சேர்த்து இயற்கையையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த நாள் அதுக்கானது தான், ஒரு நினைவூட்டல், ஒரு சிக்னல், ஒரு சான்ஸ்னு சொல்லலாம். நம்ம சேஞ்ச் ஆகுறதுக்கான ஒரு சான்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம
நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் நம்ம டிசைட் பண்ணலாம். அந்த ஃபியூச்சர்ல பேட்ஸ் இருக்கணுமா இல்லையான்றதையும் நம்ம தான் டிசைட் பண்ணும். அதனால இன்னைக்கு ஒரு ஸ்மால் டிசிஷன் எடுத்துக்கலாம், நேச்சருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம். அடுத்ததா இனி ஒரு கதை சொல்லவா. சைபீரியால இருந்து பார்ஹெட்டட்

பூஸ்வரம் அப்படின்றது ஒரு பறவை. இது ஹிமாலயா மேல 8000 மீட்டர் உயரம் பறக்கும். ஜெட் பிளேன் போகிற உயரம், ஆக்சிஜன் கம்மியானாலுமே இது சமாளிச்சுக்கும். மங்கோலியால இருந்து டெமியோசெல்லேக்ரேன் ஒரு பறவை வரும், ரொம்ப அழகான கூட்டம் கூட்டமா வரும். யூரோப்ல இருந்து நார்த்தன் பின்டெயில் அப்படின்ற ஒரு பறவையும் இங்க கண்டிப்பா வரும். இந்த பறவைகள் நம்ம நாட்டு ஏரி, குளம், கடற்கரை, வயல்வெளி எல்லாம் தான் தங்குறையிடம். அவங்களுக்கு இந்தியான்னா ஒரு விண்டர் ஹோம்னே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு தெரியாது இந்தியா மேப், தெரியாது நம்ம மொழி, ஆனா சரியான இடத்துக்கு சரியான காலத்துல வந்து சேர்ந்துரும். இதுதான் நேச்சரோட அற்புதம்னே சொல்லலாம். இந்த வருஷத்தோட வேர்ல்ட் மைக்ரேட்டரி டே தீம் என்ன தெரியுமா? ஷேர்டு ஸ்பேசஸ், கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? வானம் நமக்கு மட்டும் இல்ல, இதை ஷேர் பண்ணணும். ஊரு நமக்கு மட்டும் இல்ல, பறவைகளுக்கும் சொந்தமானதுதான். ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது, நிறைய நீர்நிலைகள் காணாம போயிருச்சு, வயலெல்லாம் வீடாகிருச்சு. பறவை வந்து பாக்கும், எங்க தங்குறதுன்னு தெரியாம அப்படியே திரும்ப போயிரும். மழைக்காலம் தள்ளி வருது, குளிர்காலம் முன்னாடியே வருது, பறவைகளோட கிளாக் குழம்புது. சில நேரம் சீக்கிரம் வந்துருது, சில நேரம் லேட் ஆயிடுது, ரெண்டுமே ஆபத்து தான். மூணாவதா ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நைட்ல சிட்டில எரியற லைட், கண்ணாடி பில்டிங் எல்லாம் பறவைகளை தடை பண்ணுது. திசை மாறி பில்டிங்ல மூச்சு முட்டி அது செத்தும் போகுது. ஒரு கணக்கு சொல்றேன், 30 வருஷத்துல உலக அளவுல 40% மைக்ரேட்டரி வாட்டர் பேர்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. நம்புறது கஷ்டம்தான், ஆனா இதுதான் உண்மையும் கூட. இன்னும் 3 காரணங்கள் சொல்லவா பறவைகள் இனம் அழிஞ்சு போறதுக்கு? கண்மைய பிளாட் போட்டு விட்டுறோம், அதாவது லேண்ட்ஸ் எல்லாம் நம்ம பிளாட் போட்டு வித்துறோம். இதனால பறவைங்க வந்து தங்குற இடம் குறையுது. அதாவது நம்ம மரங்களை அழிச்சு அந்த இடத்துல பில்டிங் கட்டி அதையும் விக்கிறதுனால பறவைங்க இங்க வந்து தங்குறது குறையுது. ரெண்டாவதா கிளைமேட் சேஞ்ச், சீசன் மாறிடுச்சு, பறவை கன்ஃபியூஸ் ஆகுது. சீசன் ஏன் சேஞ்ச் ஆகுது? நம்ம மரங்களை வெட்டுறதுனால மழை குறையுது, மழைக்காலம் முன்னாடி வர வேண்டியது லேட்டா வருது, லேட்டா வர வேண்டியது சீக்கிரமா வருது. இதனால பறவைகளோட இனம் குறைஞ்சுகிட்டே வருது. மூணாவதா லைட் பொல்யூஷன், நைட் டைம்ல பெரிய பெரிய பில்டிங்ல லைட் எல்லாம் அதிகமா வச்சுக்கிறது, இதனால பறவைகளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஒரு சின்ன கதை, 2023 மதுரையில பிளம்மிங்கோன் ஒரு பேர்டு வந்துச்சு, ஆனா கண்மை வறண்டு போயிருந்தது, ஒரே நாள்ல திரும்பி போயிடுச்சு. கெஸ்ட் வந்தா சாப்பாடு போடாம அனுப்புறத பாத்திருக்கீங்களா? அதேதான், பறவை வந்துச்சு பாத்துச்சு திரும்பவும் போயிருச்சு. இந்த பறவைங்க எப்படி வழி கண்டுபிடிச்சு வருதுன்னு தெரியுமா? பகல்ல சூரியன் வச்சு, ராத்திரியில நட்சத்திரம் வச்சு வழி கண்டுபிடிக்கும். இன்னொன்னு பூமியின் காந்த சக்தி, பூமிக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, பறவைகளின் மூளைக்கு அது கண்டிப்பா தெரியும். காந்தம் மாதிரி இழுக்கிற திசையை வச்சு பறக்கும். பறவைகளுக்கு ஞாபக சக்தி அதிகமாவே இருக்கும். ஒரு தடவை வந்த பாதை அதுகளுக்கு கண்டிப்பா மறக்காது, எத்தனை தடவை வந்தாலும் அதே பாதை அதுகளுக்கு ஞாபகம் இருக்கும். இன்னொரு உண்மை சொல்லவா, பார் டெய்ல்டு காட்வீட்னு ஒரு பறவை இருக்கு, அலஸ்கால இருந்து நியூசிலாண்டுக்கு நான் ஸ்டாப்பா பறக்கும். 11,000 கிலோமீட்டர், 9 நாள் தூங்காம சாப்பிடாம தண்ணி குடிக்காம நான் ஸ்டாப் ஃபிளைட் தான், நம்ப முடியுமா? ஆனா இது செய்யுது. இதுவே உலகத்துல லாங்கஸ்ட் நான் ஸ்டாப் பறவை பயணம்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்தியா வழியே தான் பல பயணம் போகும். உலகத்துல பறவைகள் ஏன் இந்தியாவை தேர்வு செய்யுதுன்னு தெரியுமா? சும்மா ஒரு 3 காரணம் சொல்றேன். முதலாவதா பூமியின் அமைப்பு, இந்தியான ஒரு முக்கிய சந்திப்பு, சென்ட்ரல் ஏசியன் ஃபிளைவேன்னு ஒரு வான் பாதை இருக்கு, அது ஆர்க்டிக்ல இருந்து ஆரம்பிச்சு இந்தியா வழியா போகுது, இந்தியன் ஓஷியன் வரைக்கும் போகும். சோ நம்ம நாடு ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மாதிரி பறவைகளுக்கு. ரெண்டாவது காரணம் பல சூழல் அமைப்பு, இந்தியால என்ன வேணுமோ அது இருக்கு, ஹிமாலயன் மலை, பாலைவனம், அதர்ந்த காடு, நீர்நிலைகள், வயல்வெளி, நீண்ட கடற்கரை, ஒவ்வொரு வகையான பறவைக்கும் பிடிச்ச மாதிரி இடமும் இருக்கு. அதனாலதான் அதிகமான பறவை நம்ம இந்தியால வந்து தங்குது. மூணாவது காரணம் உணவு அதிகம், நம்ம நாட்டு வயல், குளம், ஏரியில மீன், பூச்சி, பயிரெல்லாம் கிடைக்கும். குளிர் நாட்டுல எல்லாம் பனிக்காட்டுல மூடி இருக்கும் போது இங்க சாப்பாடு ரெடியா இருக்கும். சைபீரியன் கிரேன் அப்படின்னு என்ன தெரியுமா? முன்னாடி வருஷம் வருஷம் வரும், நம்ம இந்தியாக்கு வரக்கூடிய ஒரு பறவை, இப்ப வர்றது ரொம்ப கம்மி ஆயிருச்சு. ஒடிசால இருக்கிற சிக்லா லேக்கு வந்துச்சு, அதுக்கப்புறமா அமர் பல்கான் அப்படின்னு ஒரு பறவை நாகாலாந்து வழியா லட்சகனாக்கு போகும். ஒரே நேரத்துல வானமே இருட்டிடும். ஆப்பிரிக்காக்கு போற வழியில இந்தியா தான் அதுக்கு ஹோட்டலே. கிரேட்டர் பிளம்மிங்கோ, இது வந்து குஜராத் மகாராஷ்டிரா கடற்கரையில பிங்க் கலர்ல திறந்து நிக்கும், பார்ப்பதற்கு ஒரு ஓவியம் மாதிரி இருக்கும். இந்த பறவைகளுக்கு இந்தியான உயிர் காக்குற இடம் சொல்லலாம். நம்ம நாடு மட்டும் இல்ல, அவங்களோட நாடும் கூட தான். இப்ப ஒரு கதை சொல்றேன், இது ஒரே ஒரு பறவையின் கதை அல்ல, லட்சக்கணக்கான பறவைகளின் கதை. செப்டம்பர் மாசம் சைபீரியால ஒரு தாய் நார்த்தன் பின்டெயில் குழந்தைகளை கூட்டிட்டு கிளம்புது. குழந்தைங்களுக்கு 2 மாசம் தான் ஆகுது, ஆனா பறக்கணும், இல்லைன்னா அந்த பறவைங்க அங்கேயே செத்துறணும். முதல்ல ஹிமாலயா மலை மேல பறக்கும் போது ஆக்சிஜன் கம்மியா இருக்கும்,

சில பறவைகள் களைச்சு விழுந்துரும் அங்கேயே. அதை தாண்டி வந்தா சமவேலி, அங்கேயும் கழுகு பறந்து துரத்தும். மூணாவதா ராத்திரி ஆயிருச்சு, ஊரெல்லாம் விளக்கு, பறவைக்கு குழம்பு போயிருச்சு. இது நட்சத்திரமா இல்ல பில்டிங் லைட்டான்னு சில பில்டிங் மேல மோதி மூச்சு முட்டி அங்கேயே செத்தும் போயிருது. அடுத்ததா நவம்பர் மாசம், மீதி இருக்கிற கூட்டம் இந்தியாக்கு வந்து சேருது. ஒரு குளம் கண்டுச்சுன்னா அதுல இறங்குது, ஆனா தண்ணி நாரிடுச்சு, பிளாஸ்டிக் பாட்டில் மிதக்குது, சத்தம் கேட்டு பயந்து பறக்குது இந்த பறவைங்க எல்லாம். கடைசியா ஒரு சின்ன அமைதியான நீர் நிலையம் கிடைக்குது, அங்கதான் தங்கவும் செய்யுது. நாலு மாசம் குழந்தைகள் வளருது. அடுத்ததா மார்ச் மாசம் வந்தாச்சு, திரும்ப கிளம்புற நேரம், அதே பயணம். ஆனா இந்த தடவை குழந்தைகள் முன்னாடி பறக்கும், அம்மா பின்னாடி வரும், ஏன்னா இப்ப அவங்களுக்கு வழி தெரியும். இதுதான் மைக்ரேஷன். ஒரு தலைமுறையை தொடங்குனா அடுத்த தலைமுறை தொடரும், இதை நிறுத்தினா அந்த பறவைகளோட இனமே அழிஞ்சு போயிரும். பறவைகளுக்கு வானத்துல எதிரின்னு நினைச்சா கழுகு பருந்துதான் நினைப்போம், ஆனா உண்மையான ஆபத்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. முதலாவதா பூச்சிக்கொல்லி மருந்து, வயல்ல தெளிக்கிற மருந்து பூச்சிய மட்டும் கொல்லாது, அந்த பூச்சிய திங்கிற குருவியையும் கொஞ்சம் கொஞ்சமா கொல்லுது. இதுக்கு பேரு ஃபுட் செயின் பாய்சனிங். ஒரு துளி விஷம் மெல்ல மெல்ல போய் பெருசாயிருது. ரெண்டாவதா ஒலிப்பெருக்கம், நம்ம ஊர்ல ஃபுல்லா சத்தம், லாரி, ஸ்பீக்கர், வீட்டு மிக்சர். பறவைகள் தகவல் சொல்றது சத்தம் வச்சுதான். ஆபத்து இருக்கு ஓடுன்னு ஒரு பறவை கத்துனா இன்னொரு பறவை அது கேட்காது, சத்தத்துல அது தொலைஞ்சே போயிரும். மூணாவது எதிரி வெளிச்சம் மாசு, ராத்திரி நேரம் பறவைகள் நட்சத்திரம் பார்த்து பறக்கும். ஆனா நம்ம ஊர்ல ஹை மாஸ்ட் லைட், பில்டிங் வெளிச்சம், ஹைவே லைட் எல்லாம் நட்சத்திரம் மாதிரி தெரியறதுனால இதை பார்த்து பறவைங்க ஏமாந்து போகுது. பறவை குழம்பி வட்டம் வட்டமா பறந்து களைச்சி அங்கேயே விழுந்துருது. இதெல்லாம் நம்ம செய்யற தவறு, தெரியாம செய்யறோம், இனிமே திருத்திக்கணும். எப்பவும் பிரச்சனை மட்டும் பேசக்கூடாது, தீர்வும் பேசணும். இந்தியானா சும்மா இல்ல, நிறைய நல்லதும் இருக்கு. முதலாவதா சட்டம்னு ஒன்னு இருக்கு, வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. இதுல மைக்ரேட்டரி பேர்ட்ஸ வெடிக்க கூடாது, பிடிக்க கூடாது, தொந்தரவு பண்ண கூடாது, மீறி செஞ்சா ஜெயில் தான், சட்டம் பலமாவும் இருக்கு. ரெண்டாவதா சரணாலயங்கள் இருக்கு. இந்தியால 75 மேல ரம்சார் சைட்ஸ் இருக்கு. ரம்சார்னா என்ன? உலக அளவுல முக்கியமான நீர்நிலையம்னு அர்த்தம். சிலிக்கா லேக், கியோ லேடியோ கானா, கொல்லேரு லேக் எல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. இந்த பறவைகளை யாரும் தொட முடியாது, பாதுகாப்பான இடத்துலயும் இருக்கு. மூணாவதா மக்கள் முழிச்சுட்டாங்க, நாகாலாந்துல அமர் ஃபல்கான் ஒரு பறவை வரும், ஒரு காலத்துல அவங்கள புடிச்சு சாப்பிட்டாங்க, ஆனா இப்போ ஊரே சேர்ந்து அந்த பறவைகளை காக்குறாங்க. அமர் ஃபல்கான் ஃபெஸ்டிவல்னு ஒன்னு கொண்டாடுறாங்க. இதுதான் மாற்றம். நாலாவதா அறிவியல்னு ஒன்னு வேலை செய்யுது, பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி, வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. இது மாதிரி அமைப்புகள் பறவைகளுக்கு ரிங் மாதிரி சேட்டலைட் போடுறாங்க. ஒரு பறவை எங்க போகுது, எப்படி போகுதுன்னு இப்ப நமக்கு தெரியும், தெரிஞ்சா அதை கண்டிப்பா காப்பாத்தவும் முடியும். சோ பயப்பட தேவையில்லை, வேலை நடக்குது, நம்ம பங்கு சேர்ந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். நான் சயின்டிஸ்ட் இல்ல, நான் என்ன பண்ண முடியும்னு கேக்குறீங்களா? நிறைய பண்ண முடியும். இன்னைக்கு காலத்துல எல்லாரும் சயின்டிஸ்ட் தான். முதலாவதா பார்த்தத சொல்லுங்க, இ பேர்ட் இந்தியான்னு ஒரு ஆப் இருக்கு, ஃப்ரீ தான். நீங்க வீட்டு மேல ஒரு புது பறவைய பாத்தீங்கன்னா அந்த ஆப்ல போட்டோ எடுத்து போடுங்க, அது எங்க இருந்து வந்துச்சு, எவ்வளவு இருக்குன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. உங்க ஒரு கிளிக் ஒரு ஆராய்ச்சிக்கு உதவும் செய்யும். ரெண்டாவது வழி எண்ணிக்கை எடுங்க, வருஷம் வருஷம் ஜான்வரி பிப்ரவரி மாசத்துல ஏசியன் வாட்டர் பேர்ட் சென்சஸ் நடக்கும். ஊர்ல இருக்கிற குளத்துல எவ்வளவு வாத்து இருக்கு, எவ்வளவு கொக்கு இருக்குன்னு எண்ணுங்க. ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, நீங்க நாங்க எல்லாரும் அதுல ஜாயின் பண்ணலாம், ஒரு நாள் மட்டுமே போதும். மூணாவது வழி சத்தம் போடுங்க, ஆனா நல்லதுக்கு மட்டும். உங்க தெரு பக்கத்துல இருக்கிற ஏரிய யாராவது ஆக்கிரமிச்சா போட்டோ எடுங்க, சோசியல் மீடியால போடுங்க, கலெக்டருக்கு தகவல் சொல்லுங்க. ஒரு குரல் சேர்ந்தா பெரிய மாற்றம் கண்டிப்பா வரும். நாலாவது வழி அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுங்க. வீட்டுல இருக்கிற குழந்தைங்க கிட்ட குரோ குருவி மட்டும் சொல்லி கொடுக்காதீங்க, இது நார்த்தன் பின்டெயில், சைபீரியால இருந்து வந்திருக்குன்னு சொல்லி கொடுங்க. தெரிந்ததுதான் நேசிப்பாங்க, நேசிச்சாதான் காப்பாத்தவும் செய்வாங்க. பாருங்க, பெரிய பெரிய டிகிரி ஒண்ணு வேண்டாம், ஆர் ஒரு ஆசை மட்டும் போதும், ஒரு அக்கறையும் போதும். பறவைகள் இடம் பெயர்றது நமக்கு புதுசா தெரியலாம், ஆனா நம்ம முன்னோர்களுக்கு அது ஒரு சாதாரண விஷயம். நம்ம கலாச்சாரம், நம்ம கதை, நம்ம கவிதையில பறவைகள் இருக்கு. சங்ககால இலக்கியம் பாத்தீங்கன்னா நாரைன்னு ஒரு பறவை பத்தி நிறைய பாடல் இருக்கு. நாரைன்னா கிரேன்,
அதாவது கொக்கு வரும் கொல் நாரைன்னு மருதம் திணை பாடல்ல வரும். மழைக்காலம் முடிஞ்சு நாரைகள் கூட்டம் கூட்டமா வரத காதல்ல பிரிஞ்சவங்க சேருவாங்கன்னு ஒரு குறியீடு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க மைக்ரேஷனை பார்த்து ரசிச்சிருக்காங்க. காளிதாசனோட மேக தூதம்ல ஒரு மேகம் தூது போக வேண்டி கேட்டிருக்கு. அந்த மேகம் போகிற வழியில ஹம்சா பறவைகள் பறக்கிற வழிய சொல்லி கொடுப்பான். ஹம்சான்னா அன்னப்பறவை. ஹிமாலயா மேல

பறந்து போகிறதுன்னு வர்ணிக்கிறான். பார் ஹெட் கூஸ் தான் அது. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இலக்கியத்துல வந்துருச்சு. விவசாயம் கூட பறவைகளை நம்பிதான் இருந்துச்சு. வயல்ல வெள்ளம் வந்தா, நாரையும் கொக்கும் வந்தா, மழை நல்லா பெய்யும், விவசாயம் நல்லா இருக்கும். பறவைனா ஒரு கேலண்டர் மாதிரி, ஒரு சிக்னல் மாதிரின்னு சொல்லலாம். சோ பறவைகளை பாக்குறது நமக்கு ஒரு புது வேலையே இல்ல, நம்ம தலைமுறை கடன்னே சொல்லலாம். மறந்து போனே அததான் இப்ப நினைவுபடுத்துறேன். இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணுவோம். ஆனா இது கற்பனை இல்ல, கணக்கு, சயின்டிஸ்ட் சொல்ற கணக்குன்னு வச்சுக்கலாம். முதலாவதா ஃபர்ஸ்ட் காட்சி, நம்ம ஒண்ணு செய்யலன்னா இன்னும் 20 வருஷம், 2046 நம்ம ஊர் குளம் எல்லாம் வீடாயிருச்சு. இருக்கிற 2-3 பெரிய ஏரியிலையும் தண்ணி கருப்பா இருக்கு, பிளாஸ்டிக் தான் மிதக்குது. செப்டம்பர் மாசம், ஆனா வானத்துல ஒரு வெளிநாட்டு பறவையும் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு இங்க வர்றதுக்கு வழி இல்ல, வந்தாலும் தங்குறதுக்கு இடம் இல்ல, சாப்பிடுறதுக்கு உணவும் இல்ல. உங்க பேரன் கேட்டான், தாத்தா நீங்க ரேடியோல பறவை பத்தி பேசுனீங்களே, அது எங்க? நீங்க தலை குனிஞ்சாதான் பதில் சொல்ல முடியும். ஒரு அமைதியான உலகம், பறவைகளின் சத்தமில்லாத காலை. அது அழகான காலை இல்ல, அது பயங்கரமான அமைதி. இரண்டாவது காட்சி, நம்ம இணையிலிருந்தே செயல்படுறது. இன்னும் 20 வருஷம், 2046 ஊர்ல இருக்க சின்ன குளம் கூட சுத்தமா இருக்கு, கரையில மரம் இருக்கு, பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்து பேர்ட்ஸ் வாட்ச் பண்றாங்க. செப்டம்பர் மாசம், வானம் ஃபுல்லா வீஷேப் பறவைகள் பறக்குது, சத்தம் காது குளிர கேக்குது. உங்க பேரன் ஓடி வந்து சொல்லுவான், தாத்தா அங்க பிங்க் கலர்ல 1000 பறவை நிக்குது, போன்ல காட்டுன இது பிளம்மிங்கோன்னு போடுது, சைபீரியால இருந்து வந்திருக்கான். அந்த சந்தோஷம், அந்த பெருமை அது காசு கொடுத்து வாங்க முடியாது, நம்ம செயலை கொடுத்துதான் வாங்க முடியும். இந்த ரெண்டு காட்சியில நம்ம எதை தேர்வு செய்ய போறோம் முடிவு பண்ண வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. நம்மளால முடியுமா, முடியும் தோணுதா அப்படி நினைக்காதீங்க, கண்டிப்பா முடியும், முடிஞ்சிருக்கு, அதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொல்றேன், கோனோமா நாகலாந்து. இங்க அமர்ஃபல்கான லட்சக்கணக்கான பறவைங்க இருக்கு. ஒரு சீசனுக்கு 1 லாக் பறவை வர எல்லாத்துலயும் புடிச்சு சாப்பிட்டாங்க. ஆனா சயின்டிஸ்ட், கவர்மெண்ட், ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்தாங்க, இத கொல்ல வேண்டாம், கொண்டாடுவோம் முடிவு பண்ணாங்க. இப்ப அமர்ஃபல்கான்ல ஃபெஸ்டிவலே நடக்குது, ஊரே சேர்ந்து பறவைகளை பாக்குது. வேட்டையாடி நடந்த ஊர் இப்ப பாதுகாப்பு கொடுக்கற ஊர் ஆயிருச்சு. மனசு வச்சா நம்மளால எல்லாமே செய்ய முடியும்ன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமே இந்த ஊர் தான். ரெண்டாவதா ஒரு கதை சொல்றேன், மங்கள ஜோடி. ஒடிசா சில்கா லேக் பக்கத்துல ஒரு கிராமம். முன்னாடி எல்லாரும் பறவைய வேட்டையாடுறாங்க. அப்ப ஒரு NGO வருது, வேட்டை வேண்டாம், அந்த பறவைய காண வந்து டூரிஸ்ட கூட்டிட்டு வாங்க, காசு கிடைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப அந்த ஊர்ல இருக்கிற முன்னாள் வேட்டைக்காரங்க தான் இப்போ சிறந்த பேர்ட்ஸ் கைடா இருக்காங்க. அதாவது அங்கேயே ஒரு ஜூ மாதிரி அமைச்சு, அதாவது பறவைகள் சரணாலயம் அமைச்சு, அந்த பறவைகளை அங்கேயே பாதுகாத்துக்கிட்டு வெளியிருந்து வர டூரிஸ்ட் கிட்ட காசு கலெக்ட் பண்றாங்க. மூணாவதா ஒரு கதை, நம்ம வீட்டு மாடி. பெரிய ஊர்ல லைக் சென்னை, பெங்களூர் மாதிரி இடத்துல கூட வீட்டு மாடியில தண்ணி தொட்டியில வச்சாலே ஸ்பாரோ, டெய்லர் பேர்ட் எல்லாம் வந்து, ஒரு பில்டிங்க்கு ஒரு தொட்டில் வச்சாலே ஒரு தெருவுக்கு 100 பறவைங்க கண்டிப்பா வந்து தண்ணி குடிக்கும், அங்கேயே சந்தோஷமா வாழவும் செய்யும். சோ என்னால முடியாதுன்னு யோசிக்காதீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்தா கண்டிப்பா முடியும்னு யோசிங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்துல 1000 பிரச்சனை இருக்கு, ஆனா இந்த பிரச்சனைக்கு தீர்வு ரொம்ப சுலபம். காசு வேணாம், படிப்பும் வேணாம், பவரும் வேண்டாம், மனசு மட்டும் போதும், ஒரு சின்ன அக்கறை போதும். பறவை கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய நிறைய இருக்கு. ஒற்றுமை, கூட்டமா பறக்கும் போது வி ஷேப்ல பறக்கும், முன்னாடி போற பறவை காட்டுற தடத்துக்கு பின்னாடி வரவங்களுக்கு கஷ்டம் குறையும். யாரும் யாரையும் விட்டு போறதில்ல, அதுக எப்பவுமே சேர்ந்தே பறக்கும். சோ நம்மளும் அதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும். ரெண்டாவது விடாமுயற்சி, 10,000 கிலோமீட்டர் பறக்கும் போது முடியலன்னு உட்காராது, வலிக்கும் பசிக்கும் ஆனா நிக்காது, ஏன்னா தெரியும் நின்னாலே அழிவுன்னு. சோ நம்மளுமே நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் நிக்காம மூவானாகி போய்கிட்டே இருக்கணும். மூணாவதா நம்பிக்கை, போயிட்டு வந்து சேர்ற இடம் இருக்குன்னு நம்பிதான் கிளம்புது, அந்த நம்பிக்கைய நம்ம கண்டிப்பா காப்பாத்தணும். சோ நம்ம ஊரை நம்மளால முடிஞ்ச அளவு சுத்தமா வச்சு அந்த பறவைகளோட நம்பிக்கைய காப்பாத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு. இந்த வேர்ல்ட் மைக்ரேட்டரி டே நமக்கு ஒரு நினைவூட்டு, நம்மளால ஒரு பறவைய படைக்க முடியாது, ஆனா இருக்கிற பறவைய காப்பாத்த முடியும், அதை செய்வோம். இன்னைக்கு இந்த கேள்வி கேட்டா எல்லாருக்கும் ஒரு வெளிச்சம் வந்து சேரட்டும், இந்த ஒளி ஒரு செயலா மாறட்டும். சிறகுகளுக்கான வானத்தை நம்ம கிட்ட இருந்து யாரும் புடுங்கிக்கவே கூடாது, அது அவங்களோட உரிமை, அந்த உரிமைய நிலைநாட்ட வேண்டியது நம்மளோட கடமை. சோ நம்மெல்லாம் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நாட்டுல இருக்கிற ஏரி குளங்கள்ல பிளாஸ்டிக்க போடாம மரங்களை நடுவோம், நம்மளோட சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். இது பறவைகளுக்கு மட்டுமல்லாம நமக்குமே ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.

இதுவரைக்கும் பேசுதனான் பகுதியில் கல்லூரி மாணவியான ஆர் ஆதிரா அவர்களின் உரை கேட்டீர்கள். தோல்வி உங்களை துரத்தினால் நீங்கள் வெற்றியை நோக்கி ஓடுங்கள். மீண்டும் அடுத்த வார இளையபார் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.

இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

0: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் 10:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் திரைசை நிகழ்ச்சியின் முதல் பாடல், தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், டே ரூம், கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
2: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
4: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
0: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ பவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ பவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
5: தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் அழகர் சாமியின் குதிரை திரைப்படத்திலிருந்து.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: Pontius Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியும் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: ஒலிக்க இருக்கும் பாடல் திருடன் போலீஸ் திரைப்படத்திலிருந்து.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி, நாகர்கோவில்.
6: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
7: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
8: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி May 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
9: இனி கேட்கலாம் கோடம்பாக்கம் திரைப்பட பாடல்.

0: நேரம் 10:57.
1: எலும்பு முறிவு மருத்துவமனையில் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு

0: பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின்

0: மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: நமது குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. நேயர்களுக்கு ஒரு அன்பான நினைவுறுத்தல். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பித்தப்பை கற்கள் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜீஷ் செல்வகணேசன் அவர்கள்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். அவருடன் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர்களும் திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதந்தோறும் 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்குவது, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்குவது மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கையெழுத்திட்டுள்ளார். புதிய அரசை அமைப்பதற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் திரு என் ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா திருநாடு அண்ட் டொபாக்கோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: புன்னகையாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும்
2: உங்களுடன் உறவாடும்
1: குமரி
2: பண்பலை 101
1: குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:02. நேர்களை இப்பொழுது முதல் 12 வரை நம்ம குமரி பண்பலை 101 நாம கேட்கலாம் குமரி பண்பலையுடன். இதில் திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில இப்போ வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்,
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரிப்பன்மலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:09 ஆகியாச்சு. நம்ம நிகழ்ச்சியில இனி கேட்கலாம் ஜெகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து பாடலை.

0: அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: குமரி பண்பலையுடன் இதில் திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் நாம கேட்கலாம் சேதுபதி திரைப்படத்திலிருந்து பாடலை.

நாகர்கோவில்.

0: புதுப்பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: திரை இசையில் அடுத்து நாம் கேட்கலாம் வத்திக்குச்சி திரைப்படத்திலிருந்து பாடலை.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல். கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: நேரம் இப்பொழுது முற்பகல் 11:24 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து குமரி பண்பலையுடன் இதில் திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததான் நாம கேட்கலாம் மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து பாடலை.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: இனி கேட்கலாம் ஆலினால் அழகு ராஜா திரைப்படத்தின் பாடலை.

0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் தேநீர் நேரம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். பாடலை

0: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கேட்கலாம் கனா திரைப்படத்திலிருந்து பாடலை.

இப்பொழுது முற்பகல் 11:45 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து நாம கேட்டுட்டு இருக்கோம் குமரி பண்பலையுடன். இதில் திரை இசை நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கேட்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் லப்பர் பந்து.

0: மற்றும் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: நம்ம நிகழ்ச்சியில இனி கேட்கலாம் சிங்கம் 2 திரைப்படத்திலிருந்து பாடலை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் தேநீர் நேரம். அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். நேரம் இப்பொழுது முற்பகல் 11:55 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து குமரி பண்பலையுடன் இதில் திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நாம கேட்கலாம் 3 பேர் 3 காதல் திரைப்படத்திலிருந்து பாடலை.

0: நேயர்களே, இதுவரை நமது குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் இதில் திரை இசை கேட்டோம்.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நேர்களை, விளம்பரங்களை தொடர்ந்து நமது பண்பலையில் இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகளையும் வலம் வரும் நேரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சி நிரலில்.
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.

நேயர்களை நமது பண்பலை நூற்றொன்றிலிருந்து இப்பொழுது நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை இடம்பெறும். 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பித்தப்பை கற்கள் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜேஷ் செல்வ கணேசன் அவர்கள். 12:55 பிற்பகல் 1 திரை இசை. 1:10 பூவையர் பூங்கா, இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் கொடுப்பைக்குழி சிறப்பு பள்ளி ஆசிரியை எஸ் ஷைனி ஸ்டார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று பகல் 1:55 பிற்பகல் 2:15 3:02 ஆகிய நேரங்களில் திரை இசை கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, மாலை 4:02 வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். 5:02 முல்லைச்சரம், இதில் திரை இசை இடம்பெறும். இன்று மாலை 6 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 திரை இசை, 6:20 6:40 இரவு 7 ஆகிய நேரங்களில் திரை இசை இடம்பெறும். 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ முருகன் அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகம், இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வான்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தாராவிளை சி கிருஷ்ண பெருமாள் அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், பசுந்தீவன பயிர்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். நேர்களே, இன்று இரவு 8 செய்தி அறிக்கை, 8:05 இரவு 8:30 9:15 9:30 ஆகிய நேரங்களில்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது நண்பகல் 12:10. இப்பொழுது முதல் 12:40 வரை நம்ம குமரி பண்பலை 101 நாம கேட்கலாம் மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நம்ம நிகழ்ச்சிகள்ல இப்ப முதலாவது கேட்கலாம் தியாகம் திரைப்படத்திலிருந்து பாடலை.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
3: மனம் நினையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரலிசை கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கேட்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கைதி கண்ணாயிரம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
3: Consciously super specialty hospital Parvathipuram Nagarkoil emergency services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously super specialty hospital.
5: இனி நாம் கேட்கலாம் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து பாடலை.

0: மற்றும் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: நம்ம நிகழ்ச்சியில இனி இடம்பெறுவது உயர்ந்த மனிதன் திரைப்படத்தின் பாடல்.

0: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது பண்பலையில் நாம கேட்டு இருக்கோம் மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நேரம் இப்பொழுது சரியாக 12:30. இந்த நேரத்தில் நமது பண்பலையில் நாம் கேட்கலாம் ராமு திரைப்படத்திலிருந்து பாடலை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் தேநீர் நேரம். அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். குமரிப்பண்பலை நூற்றொன்றிலிருந்து மனம் நினையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிச்சய தாம்பூலம்.

நேயர்களே, இதுவரை நமது குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து மனம் நினையும் மதுரமழை இது தேரல் சுவையில் சாரலிசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். தாவேக்கா அமைச்சரவையில் பங்கேற்கும் 9 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். புதிய அமைச்சரவையில் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கடரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்றுக் கொண்ட பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்குவதற்கான கோப்பிலும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். பின்னர் உரையாற்றிய திரு ஜோசப் விஜய், மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தமது தலைமையிலான அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று தெரிவித்தார்.
1: இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப்பொருள் கலாச்சாரம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம அரசுல நல்லா இருப்போம்.
0: தமது கட்சி ஆட்சியமைக்க உதவிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதிய அரசு பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு பேபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காலை 9:30 தொடங்கும் பேரவைக் கூட்டத்தில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கருப்பையா சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்புக்கு பின் தாவேக்கா தலைமையிலான புதிய அரசிற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. வரும் 13 சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர்

திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக அரசு மேற்கொள்ளும் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்களின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், புதிதாக மாநிலங்களில் பொறுப்பேற்றுள்ள பிஜேபி தலைமையிலான அரசுகள் சிறப்பான அரசு நிர்வாகத்தையும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணவும் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்குவங்கத்தில் பிஜேபி 10 இடங்களை மட்டுமே பெற்றதாகவும் தற்போது கட்சியின் மீது நம்பிக்கை அதிகரித்ததால் மாபெரும் வெற்றியை பெற முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் 3வது முறையாக பிஜேபிக்கு மக்கள் வாய்ப்பளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் கடந்த தேர்தலை விட 3 இடங்கள் கூடுதலாக பெற்றுள்ளது மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்க ஈரான் போர் சூழல் காரணமாக உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு நாட்டு மக்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாழும் கலை பயிற்சி மையத்தின் 45வது ஆண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சர்வதேச பயிற்சி மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழ் மொழியுடன் இதர மாநில மொழிகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைக்கால பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறும் இந்த முகாம்களில் வேற்று மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளவும் சொற்களை அமைக்கவும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இந்திய சைகை மொழியையும் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை தொடங்கி வைத்தார். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்புப் பணிகள், பல்வேறு முகமைகளுக்கிடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் பூர்வ மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக யூனியன் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 646 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 123 போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. அரசு துறைகள், சமுதாய அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவை இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நாகாலாந்தில் மத ரீதியான மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் தொடர்பான விளம்பரங்களை பொதுவெளியில் வைப்பதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் தனியார் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்களில் இதுபோன்ற விளம்பரங்கள் இடம்பெறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் விளம்பரங்களை அகற்றாத தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாகாலாந்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒவ்வொரு வாக்காளரும் தனது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்கம், கேரளா, அஸ்ஸாம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்கள் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக திருப்பதி சென்றுள்ள திரு ஞானேஷ்குமார் இன்று காலை திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் வழிபாடு செய்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு நேரங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பமான சூழல் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, காரைக்கால், மாஹே உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு

0: உள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும், இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.
1: நலமாய் வாழ்வோம் பித்தப்பை கற்கள் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜி செல்வகணேசன் அவர்கள்.
2: இந்த பித்தப்பை கல்லுன்னு நம்ம சொன்னாலே நமக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து பித்தப்பை கல் இருக்குது. ஆனா இது வந்து எல்லாரும் ஒரு கரெக்டான நேரத்துல வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்ல. ஏன்னா ஒண்ணு வலி இல்லாதனால இல்லனா அது எந்த தொந்தரவும் நமக்கு கொடுக்காதனால நம்ம ரொம்ப நாளா அந்த பித்தப்பை கல்ல நம்ம வச்சிட்டு இருக்கோம். பித்தப்பை கல்லு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது என்னது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பாக்குறோம். பித்தப்பையில இருக்கிற ஒரு கல்லு தான் வந்து பித்தப்பை கல்லுன்னு நம்ம சொல்றோம். சோ இது வந்து எப்படி நமக்கு உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் இருக்குது. பொதுவாக அறிகுறிகள் என்ன நம்ம பார்த்தோம்னா முதல் வலி எதுவுமே இருக்காது. ஒரு ஸ்கேன் பண்ண போனோம் இல்ல வேற ஒரு ப்ராப்ளத்துக்காக நம்ம வந்து ஒரு ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பித்தப்பையில கல் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் அப்படி அப்படி என்னன்னு பார்த்தோம்னா வயிறு வலி, வலது பக்கத்துல மேல் வயிறுல வலி வரலாம். இந்த வலி வந்து விலா எலும்பு பக்கத்திலயும் பரவக்கூடிய இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா கேஸ் ட்ரபிள். இந்த கேஸ் ட்ரபிள் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க மாத்திரை வாங்கி கேஸ்க்கு மட்டும் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸ்கேன் பண்ணி பாக்குறதோ இல்ல ஒரு டாக்டர் போய் பாக்குறதோ ஒண்ணுமே இல்ல. நிறைய பேர் மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் சாப்பிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி வருஷக்கணக்கில் சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த நோய் சரியாகாம அப்படியே அந்த கேஸ் ட்ரபிள் இருந்துட்டு கடைசியில் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அது பித்தப்பை கல் கூட இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வயிறு வலி வருது அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து பித்தப்பையில் கல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து நமக்கு ரெண்டாவது என்ன பண்ணணும் நம்ம வந்து அதுக்கு நமக்கு பிரச்சனை பண்ணுதா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். சப்போஸ் நமக்கு வயிறு வலி இருக்கு அது ஒரு பிரச்சனை பண்ணுது அப்படின்னு இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். சப்போஸ் அது வயிறு வலி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து யூஸ்வலா வந்து சர்ஜரி வேண்டாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கால்பிளேடர் ஸ்டோனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அறிகுறிகள் வச்சு மட்டும்தான் நமக்கு சர்ஜரி பண்ணணுமா வேண்டாமான்னு இருக்கும். எல்லாருக்கும் நம்ம சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சில பேருக்கு நம்ம சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சுகர் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, கல் சைஸ் 2-3 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கிற கல், இல்ல மல்டிபிள் ஸ்டோன்ஸ் நிறைய கல் இருக்குது, அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் பண்ண சிம்டம்ஸ் அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து சர்ஜரி பண்ணுவோம். அறிகுறி ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நமக்கு என்னைக்கு தொந்தரவு கொடுக்குதோ அந்த டைம்ல நம்ம உடனே டாக்டரை போய் பார்த்து அதுக்குள்ள கரெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டான டைம்ல எடுத்துடணும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா வந்து பேசிக்கலி அறுவை சிகிச்சை மூலமா தான் நம்ம சரி பண்ண முடியும். அறுவை சிகிச்சை மூலம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா லாப்ரோஸ்கோபிக் கோலிசிஸ்டெக்டமி சர்ஜரி அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை தான் நம்ம பண்ணுவோம். அதாவது பித்தப்பையை மாத்தி எடுக்கிறது. இதுல எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னன்னா இது வந்து நம்ம கல்லு தான் எடுக்கலாமா இல்ல பித்தப்பையை மாத்தி எடுக்கணுமா அப்படிங்கறது எல்லாருடைய ஒரு க்வெஸ்சன்.

0: எல்லாருடைய ஒரு பயமும் கூட. நம்ம வந்து கல்லை மட்டும் நம்மளால மாத்தி எடுக்க முடியாது. நம்ம ஆபரேஷன் பண்ணி நம்ம பித்தப்பைய மாத்தி எடுக்கணும், பித்தப்பையும் கல்லும் சேர்த்து மாத்தி எடுக்கணும். இது வந்து கல் மட்டும் நம்மளால எடுக்க முடியாது. அண்ட் இது வந்து ரொம்ப பயப்படக்கூடிய சர்ஜரி கிடையாது, ரொம்ப சிம்பிள் சர்ஜரி தான். ஆனா இதே சர்ஜரி சில டைம் வந்து பெரிய இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, பழுப்பு வச்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மேஜர் சர்ஜரியா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கரெக்டான டைம்ல கரெக்டா டாக்டர் பார்த்து ஸ்கேன் பண்ணி நம்ம சர்ஜரி பண்ணிக்கணும்.
1: பித்தப்பை கற்கள் குறித்து விளக்கியவர் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரிஜி செல்வகணேசன் அவர்கள்.
2: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
4: நேரம் 12:55. குமரிப்பண்பலை 101 கேட்கலாம் திரைசை நிகழ்ச்சியில். வலம் வர இருக்கும் பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: திரை இசையில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
1: இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.

நேரம் 1:09. நேயர்களே, இன்று இரவு 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள் கேட்கலாம் நமது குமரி பண்பலையில்.

0: முதல் அடி அப்படிங்கறது வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான அழகான விஷயம். குழந்தைங்க எடுத்து வைக்கிற முதல் அடி மட்டும் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில நாம எடுத்து வைக்கிற முதல் அடியும் முக்கியமான ஒரு அழகான விஷயம்தான். நம்ம ஆசைப்பட்ட சந்தோஷங்களை அடையறதுக்காகவோ இல்ல நம்ம அடைய நினைச்ச வெற்றிகளை, அதாவது நம்மளுடைய லட்சியத்தை அடையறதுக்காகவோ நாம எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி அப்படிங்கறது ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம கிட்ட நிறைய சிந்தனைகள் இருக்கும், நிறைய யோசனைகள் இருக்கும். ஆனா முதல் அடியை எடுத்து வைக்கணும் அப்படிங்கறப்போ அதுல ஒரு தயக்கம் அப்படிங்கறது சில நேரங்கள்ல இருக்கலாம். நல்ல விஷயங்களை சிந்தனையில மட்டுமே வச்சுக்கிறது அப்படிங்கறத தாண்டி முதல் அடியை எடுத்து வைக்கலாமே. இந்த முதல் அடியில முக்கியமான விஷயமே, முதல் அடியை எடுத்து வைக்கும் போது பாதுகாப்பா நம்ம எடுத்து வைக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம முதல்ல முதல் அடிய எடுத்து வைக்கணும். ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் அடியை எடுத்து வைக்கும் போது அதை சரியா வைக்க வேண்டியதுலயும் நமக்கு கண்டிப்பா பொறுப்பு இருக்கு, சரிதானே? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் சிறப்பு பள்ளி ஆசிரியை கொடுப்பைக்குழி எஸ் ஷைனி ஸ்டார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியில வாரந்தோறும் பல்வேறு துறைகளையும் வளர்ந்து வரக்கூடிய பெண்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு தொழில் முனைவோரா, இன்னும் பல பல பணிகள் செய்யக்கூடிய பெண்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போறவங்க சிறப்பு பள்ளி ஆசிரியை கொடுப்பைக்குழி எஸ் ஷைனி ஸ்டார் அவர்கள். அது மட்டும் இல்லாம ஒரு தொழில் முனைவோராவும் இவங்க வளர்ந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய அனுபவங்களையும் உங்க தரக்கூடிய தகவல்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி மேம்.
1: ரொம்ப நன்றி.
0: இப்போ வந்துட்டு ஒரு ஒரு ஆசிரியாவும் இருக்கிறீங்க, அதே நேரத்துல ஒரு கேக் பேக்கிங் ஸ்டிச்சிங் இந்த மாதிரி பல்வேறு துறைகள்ல வந்துட்டு ஒரு வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆரம்பம் வந்து இந்த பள்ளிக்கூட நாட்கள் எல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லலாமா மேம்?
1: நான் பிறந்த ஊர் காட்டுவிளை, வெள்ளிச்சந்தை அருகே இருக்கக்கூடிய காட்டுவிளை. நான் காட்டுவிளைக்கு அருகே இருக்கக்கூடிய, நடந்து போகிற தூரத்துலதான் இருக்கு எங்களுடைய ஸ்கூல்ல, சரல்ல இருக்கு. அந்த ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். 1 முதல் 10 வகுப்பு வரைக்கும் அந்த ஸ்கூல்ல படிச்சேன். அது பிறகு 11-12 வந்து மணவளகுறிச்சி பாப்ஜி ஸ்கூல்ல படிச்சேன். அப்புறம் கரஸ்ல தான் பிகாம் பண்ணேன். சின்ன வயசுல 10th வரைக்கும் படிச்ச ஸ்கூலுக்கு வந்து நடந்தே தான் போவோம். இப்ப வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும் எங்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் உள்ள தூரம் வந்து அவ்வளவு இருக்கும். ஆனாலும் வந்து அந்த நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாவும் தெரியல. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியா போகும்போது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும். ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஹாப்பியா எல்லாரும் சேர்ந்து அப்படி ரோட்ல எல்லாருமே சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லாதான் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே பைக் எல்லாம் வந்துடுச்சு, அதனால நடக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அலைபேசி எல்லாம் கிடையாது. அந்த டைம்ல அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. அது போல சண்டே ஆச்சுன்னா 4 மணிக்கு மூவி போடுவாங்க.

0: அந்த மூவியே அடுத்த ஒரு வாரத்துக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில பேசிட்டே வருவோம். அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கும். அந்த நாட்கள் எல்லாம் ஒரு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு நாட்கள் தான்.
1: அந்த பள்ளிக்கூட நாட்கள்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான நாட்கள் இல்லையா? ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க மேம். இப்போ வந்துட்டு ஆசிரியை அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தா, சிறப்பு பள்ளி ஆசிரியை அப்படிங்கிற ஒரு பயணம் உங்களுக்கு எப்படி தொடங்குச்சு மேம்?
0: என்னுடைய மகன் ஒரு சிறப்பு குழந்தை. அவனை ஸ்கூலுக்கு கொண்டு போற சமயத்துல தான் எனக்கு அங்க பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி, நான் அதனால இப்போ ஒரு சிறப்பு பள்ளியில வேலை பார்த்துட்டு வருகிறேன். கண்டினியூவா ஒரு 10 வருஷத்துக்கு மேல அந்த ஸ்கூல்ல தான் வேலை பார்த்துட்டு வரேன்.
1: ஓகே. இப்போ சிறப்பு பள்ளி அப்படின்னு வரும்போது அந்த குழந்தைங்களுக்கான பயிற்சிகள் இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லலாமா?
0: அது நான் 2 வருஷமா அதுக்காக ஸ்பெஷல் பிஎட் பண்ணேன். அது ஸ்பெஷல் பிஎட் முடிச்சுட்டு அந்த ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு வரேன்.
1: ஓகே மேம். இதற்கான ஒரு ஸ்பெஷல் பிஎட் கோர்ஸ் இருக்கு இல்லையா?
0: இருக்கு.
1: நீங்க எங்க பண்ணீங்க மேம் அது?
0: மதுரையில.
1: ஓகே, மதுரையில பண்ணிருக்கீங்க.
0: ஆமா.
1: இப்போ ஒரு சிறப்பு பள்ளி கூடத்துல ஒரு பணி செய்யும் போது நீங்க அதுல வந்துட்டு நிறைவா பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன மேம்?
0: அந்த காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சாச்சுனாலே நம்ம வீட பற்றிய சிந்தனையே இருக்காது. நம்மளும் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து வேறுபடுத்தி சிறப்பு குழந்தையாக அப்படின்ன மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையும் நமக்கு இருக்காது. நம்மள மாதிரியே பார்க்கக்கூடிய ஒரு இதுதான். இன்னொன்னு, மனதுக்கு ஒரு ரொம்ப ஒரு நிறைவா இருக்கும். அந்த பிள்ளைங்களை விட்டு நம்மளால வேற ஒரு பணின்றது நினைக்க முடியாத ஒரு இதுதான். நமக்கு இந்த ஸ்கூல் எவ்வளவு வாய்ப்புனாலுமே வேற எந்த வாய்ப்புமே வேண்டாம். இந்த குழந்தைகளுக்கு கூட தான் நம்முடைய பணி கடைசி வரைக்கும் இருக்கணும்னு என்னுடைய எண்ணமா இருக்கு.
1: ஓகே மேம். ஓகே, சிறப்பா சொன்னீங்க. இது கூடவே நீங்க வந்துட்டு ஒரு கேக் பேக்கிங், டெய்லரிங் எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் எப்போ கத்துக்கிட்டீங்க மேம்?
0: இது வந்து மேரேஜ் ஆன புதுசுல இருந்தே கத்துக்கிட்டு வரேன். என்னுடைய கோ சிஸ்டர் வந்து வீட்டுல டெய்லரிங் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்துதான் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. அவங்கள்ட்ட இருந்துதான் நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் மட்டும் பேசிக் நான் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அப்புறமா மேலும் நிறைய திறமைகள் இணையம் வழியா நான் வளர்த்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து ஒரு டிரெஸ் பார்த்தாலே ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன்.
1: ஓகே, ஒரு டிரெஸ் பார்த்தாலே ஸ்டிச் பண்ற அளவுக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்துட்டு இப்போ பேசிக்கா ஒரு ஃபர்ஸ்ட்ல ஒரு வந்துட்டு ஒரு குடும்ப பெண்மணி வந்துட்டு ஒரு ஏதோ ஒன்னு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி டெய்லரிங் ஒண்ணு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? இப்போ ஒரு சின்ன வருமானமா அதை எடுக்கும்போது ஓகே, ஆனா ஒரு வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான வருமானமா எடுக்கும் போது அதை எப்படி வந்து நீங்க அத ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போறீங்க?
0: எனக்கு இப்போ வந்து சிறப்பு பள்ளி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது. எனக்கு அதுதான். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கிறதுக்காக நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு வந்து கொரோனா காலத்துல எல்லாம் இது எனக்கு ரொம்ப பக்கபலமா இருந்துச்சு. அப்ப ஸ்கூலுக்கு ஒன்னும் போக முடியாம அந்த மாதிரி இருந்த சமயத்துல எனக்கு இந்த டெய்லரிங் தொழில் வேற தொழில்கள் வந்து எனக்கு அந்த சமயம் ரொம்ப கை கொடுத்தது.
1: ஓகே ஓகே மேம். இதுக்கெல்லாம் கேக் பேக்கிங் பண்றீங்க இல்லையா, அதுவும் எப்படி இணையம் வழியா கத்துக்கிட்டதா?
0: இல்ல, அது நான் கிளாஸ் போய் தான் கத்துக்கிட்டேன். எனக்கு அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், அதனால வீட்டுக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுலதான் நான் போய் படிச்சேன். ஆனா இப்ப வந்து வெளியிலயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்.
1: ஓகே மேம். இப்ப அதற்கான நேரம் எல்லாம் நீங்க எப்படி ஒதுக்குறீங்க? ஒரு ஏன்னா ஆர்டர் வரும், ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு டிரெஸ் தந்திருக்காங்கன்னா இன்னைக்கு வேணும்னு கேப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதுக்கான நேரத்தை எப்படி ஒதுக்குறீங்க மேம்?
0: ஈவினிங் தான் வீட்டுக்கு போய் தான் பண்ணுவேன். அதே போல வந்து காலையிலயும் ஒரு 4 மணி அந்த டைமுக்கு எல்லாம் எழும்பி பண்ணுவேன். என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய பையனும் எனக்கு அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க.
1: இப்போ உங்களுடைய கணவரும் உங்களுடைய குழந்தையும் சப்போர்ட்டா இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? சோ ஒரு குடும்பம்னு வரும்போது இந்த மாதிரியான சூழல்ல ஒரு பணி செஞ்சு நம்ம குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய பெண்களுக்கான ஒரு ஆதரவு அப்படிங்கறது எப்படி மேம் பாக்குறீங்க?
0: எனக்கு 2 குழந்தைங்க. என்னுடைய மூத்த பையன் வந்து ஒரு சிறப்பு குழந்தை. 2வது பையன் காலேஜ் செகண்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னுடைய கணவர் வந்து தினசரி வேலை செய்யறவங்க. அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்து இருக்கக்கூடிய டைம்ல எனக்கு அவங்களால எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுவாங்க. காலையில கிச்சன்லனாலும் சரி, ஈவினிங் வந்து எனக்கு எந்த வகையில எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டு. அதே போல என் கணவரை மாதிரி தான் என்னுடைய பையனும். அவன் காலேஜ் போயிட்டு வந்தாச்சுன்னா அவனுடைய அண்ணன் வந்து சிறப்பு குழந்தையா இருக்கனால அவனை கவனிக்கிறதுலயும் சரி, மற்ற மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்றதுலயும் சரி, அவனுடைய சப்போர்ட் ரொம்ப ஒரு சப்போர்ட். அப்படி இருக்கிறதுனால என்னால வந்து வேற வேலைகளை, டெய்லரிங்கா இருந்தாலும் பேக்கிங்கா இருந்தாலும், எனக்கு அது பண்றதுக்கு வந்து எனக்கு அவங்களால எனக்கு நிறைய டைம் கிடைக்கிறது. அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன்.
1: இப்படி ஒவ்வொரு சூழல்லையும் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஒருத்தர் ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து ஒரு ஃபேமிலி வந்து அழகா வந்து கட்டமைக்கப்படுது இல்லையா? சோ ஒரு குடும்பமா வரும்போது ஒரு அம்மாவா வந்து உங்களுடைய பசங்களுக்கு நீங்க என்னென்ன விஷயங்களை சொல்லி கொடுக்கறீங்க?
0: எந்த விஷயத்திலயும் வந்து தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொன்னு, படிப்பு மட்டும் இல்ல, படிப்பை தவிர நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்து

0: இன்னொன்னு, என்னுடைய மூத்த பையன் வந்து சிறப்பு குழந்தை தான், ஆனா அவனை வந்து சிறப்பு குழந்தையா இருக்கான் அப்படின்னுட்டு நாங்க வெளி உலகத்துக்கு கொண்டு போகாம ஒழிச்சு வச்சு அந்த மாதிரி கிடையாது. வந்து நாங்க எங்கெல்லாம் போறோமோ எல்லா இடமும் அவனை கூட்டிட்டு போகக்கூடிய அளவுல நாங்க இருக்கோம். இப்போ ரொம்ப வளர்ந்துட்டான், ஆனாலுமே வந்து எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவனுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும்.
1: அதாவது ஒரு பெற்றோர் மாதிரி வந்துட்டு ஒருத்தங்களை வந்து வேற யாராலையுமே அந்த அளவுக்கு அன்பு காட்ட முடியுமா அப்படிங்கறது ஒரு கேள்விதான். ஏன்னா பெற்றோரோட அன்புங்கிறது எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் தான். உங்களுடைய அனுபவங்களை ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க மேம். இப்போ வந்து கேக் பேக்கிங் உங்களோட விருப்பமான ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்காக நீங்க நேரம் செலவிடும் போது என்னென்ன விஷயங்களை செலவிடுவீங்க?
0: டெய்லரிங் பண்ணும்போது நான் வந்து பாட்டு கேட்டுட்டே தான் டெய்லரிங் பண்ணுவேன். எனக்கு அது வந்து ரொம்ப பிடித்தமானது. அதனால எனக்கு நேரம் போறதுன்னு தெரியாது, வேலை நடக்கிறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். 10:30 அந்த டைம் தான் நான் தூங்குவேன். அதுக்கு மேலதான் தூங்க முடியும். என்ன, நான் டைம் வந்து பிக்ஸ் பண்ணிக்கிடுவேன். இந்த டைம்ல இந்த வேலை முடிக்கணும் அந்த மாதிரி நான் பிக்ஸ் பண்ணி செய்வேன்.
1: இப்ப கேக்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு விருப்பமான விஷயம். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பாத்துட்டு நமக்கான எக்யூப்மெண்ட்ஸே இல்லைன்னா கூட வீட்டிலேயே கூட நம்ம கேக் எல்லாம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். சோ கேக்ஸ பத்தி சொல்லலாமா, என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்குன்னு?
0: நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், பட்டர் ஸ்காட்ச், நிறைய இருக்கு. இப்போ வந்து எதை எடுத்தாலும், எந்த ஒரு ஃப்ரூட்டை எடுத்தாலுமே அதுல ஒரு வெரைட்டி பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய வெரைட்டி, நம்ம கணக்கே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் இருக்கு.
1: இப்போ அதுல உள்ள கலரிங் ஏஜென்ட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கு. நாங்க வந்து இயற்கையா வந்து கலரிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி கேக் பண்றோம், இப்படி எல்லாம் வந்து வருது இல்லையா? சோ அத பத்தி நீங்க எந்த மாதிரி பயன்படுத்துறீங்க?
0: நான் அதிகமா ரெட் வெல்வெட் கேக்கு, ரெயின்போ கேக்கு, அந்த மாதிரி கேக் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லிருவேன். நான் பண்றதுமே இல்ல, முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ண மாட்டேன். அப்படி கேக்குறவங்கள்ட்டயும் அந்த மாதிரி கலர் சேர்க்கிற கூடிய ஃபுட் எல்லாமே சாப்பிடாதீங்க, வேண்டாம், கலர் இல்லாமலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறவங்கள்ட்ட நான் அந்த மாதிரி சொல்லுவேன். அந்த மாதிரி கலர் கேக்ஸ் எல்லாம் அதிகமா செய்யறது கிடையாது.
1: ஆனா அந்த இயற்கையான கலரிங் ஏஜென்ட்ஸ்னா அதெல்லாம் நீங்க எப்படி எடுப்பீங்க, எப்படி யூஸ் பண்ணுவீங்க?
0: இயற்கையான கலர்னா வந்து நம்ம பீட்ரூட்ல இருந்து அந்த வயலட் கலர் கொண்டு வரலாம். ஆரஞ்சு கலருக்கு வந்து நம்ம கேரட் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இயற்கை கொண்டு வரலாம். கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும், ஆனா பண்ணலாம்.
1: ஆனா கேக் பேக்கிங் இப்ப பொதுவா நிறைய பேர் செய்யறாங்க இல்லையா? இப்ப நீங்க அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அதை எடுத்து நீங்க பண்ணாட்டா கூட சைட்ல நீங்க அதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா முக்கியமான தொழில இப்ப அது நிறைய பேர் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ உங்களுடைய பொருள் வந்து ஒரு ஸ்பெஷலா இன்னும் அதை நல்லா வந்து நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்கீங்களா?
0: அதுல வெரைட்டி கொண்டு வரலாம். நம்ம வந்து அதிகமா வெள்ளை சர்க்கரை சேர்க்காம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது, வாங்குறவங்களுக்கும் ஒரு திருப்தியா இருக்கும்.
1: ஓகே, வீட்ல இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ஏதாவது நம்ம இந்த மாதிரி கேக் மாதிரி பண்ண முடியுமா?
0: பண்ணலாம். வாழைப்பழம் எல்லாம் மீந்து போச்சுன்னா அதை வச்சு வாழைப்பழம், கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை வச்சு வந்து பனானா கேக் பண்ணலாம். வீட்லயே பண்ணலாம், மிக்சிலேயே அடிச்சு அதை வந்து சமைக்கலாம். அது வந்து ஹெல்த்தியானதாகவும் இருக்கும், ஈஸியா பண்ணக்கூடியது.
1: இது வந்து கொஞ்சம் புதுசா கேக்குற மாதிரி இருக்கு. பனானா கேக் வந்து வீட்லயே பண்ணலாம். ஏன்னா நம்ம ஊர்ல கொஞ்சம் பனானாங்கிறது கொஞ்சம் அதிகமா புழக்கத்துல இருக்கிறது, அதை என்ன பண்றதுன்ற யோசனை இருக்கும். இது ஒரு நல்ல, இது ஒரு ஹெல்தி ஃபுட்னு கூட சொல்றீங்க. ஒரு டெய்லரிங் அப்படின்னு பண்ணும் போது டெய்லரிங் விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிரமங்கள் என்னென்ன?
0: ஆர்டர்ஸ் நிறைய இருக்கும்போது நம்மளால நிறைய டைம் அப்படி கண்டினியூவா உட்கார முடியாது. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது முதுகு வலி அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டெய்லரிங்ல முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நாளுக்கு நாள் ஒவ்வொரு இதுவும் வரும்போது, ஜெனரேஷன் வரும்போது மாறிட்டே இருக்குது. அப்ப நம்மளும் அதுக்கேத்தப்புல நம்முடைய நாலேஜ வளர்த்துக்கிட்டு இருக்கணும். முன்னாடி எல்லாம் வந்து ஆரி ஒர்க் அப்படின்றது ரொம்ப ரேரா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து அந்த எல்லாருமே அந்த ட்ரெண்டிங்க்கு ஏத்தாப்புல மாறிட்டே வராங்க. நம்மளும் அதுக்கு ஏத்தாப்புல நம்முடைய நாலேஜ வந்து வளர்த்துக்கிட்டே வரணும். முன்னாடி வந்து பிளவுஸ்ல ஒரே ஒரு வெரைட்டி, நார்மல் பிளவுஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயே வந்து மாடல் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப வந்து அப்படியெல்லாம் கிடையாது. அதுலயே வந்து நிறைய பிரின்சஸ் கட் பிளவுஸ், கட்ஷோல் பிளவுஸ் அப்படின்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்துச்சு. நம்மளும் வந்து அந்த வெரைட்டிஸ் புதுசா வர வர வர நம்மளும் நம்முடைய நாலேஜ வளர்த்துக்கிட்டே வரணும். அதுக்கு ஏத்தாப்புல நம்மளும் ட்ரெண்டிங்க்கு ஏத்தாப்புல நம்மளும் மாறிட்டு வரணும். அது போல சுடிதார்லயுமே அப்படிதான், ஆனார்கிளை சுடிதார் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து நம்மளையே நம்ம வளர்த்துக்கிட்டு மாதிரி தான் இருக்கும் இந்த துறையில வந்து பார்த்தா.
1: இப்போ வந்து நிறைய ஆன்லைன் ஆர்டர்ஸ் போகுது, ரெடிமேடா வந்து விதவிதமா எடுக்கிறதுக்கான ஒரு கலாச்சாரமும் வருது. அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங் மட்டும் மெயினா வச்சிருக்கும் போது அந்த விஷயங்களை எப்படி நம்ம எதிர்கொள்றது?
0: நைட்டிஸ் எல்லாமே எடுத்து ஸ்டிச் பண்ணி ஆன்லைன் வழியா சேல்ஸ் பண்ணலாம். நைட்டிஸ் மட்டும் இல்ல, பிளவுஸ், சுடிதார் இது எல்லாமே வந்து இப்ப வந்து நேரடியா கஸ்டமர்ஸ் வரதை விடவும் ஆன்லைன் விளையாட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. நம்ம மட்டும் தனியா பண்றதுக்கு நம்ம கீழே ரெண்டு டெய்லர்ஸ் வச்சு

0: பண்ணும்போது இன்னுமே வந்து நமக்கு நல்லா ஏர்ன் பண்ணலாம். இன்னொன்னு, ஆன்லைன் விளையாட்டு நம்ம ஸ்டிச் பண்றோம்னதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தும் போது நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்முடைய டெய்லரிங்க முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகலாம்.
1: இப்போ வந்து முக்கியமா வந்து இந்த கேக் பேக்கிங் டெய்லரிங் தான் பேசிக்கா நிறைய வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து வேற என்னென்ன தொழில்கள் வந்து பெண்களுக்கு பண்றதுக்கு இப்போ வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேம்?
0: இப்போ ரெசின் ஆர்ட் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. இன்னொன்னு தாஞ்சூர் பெயிண்டிங், அதுவுமே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆரியோருக்கு கடுத்தபடியா அந்த தாஞ்சூர் பெயிண்ட் இருக்கு. எனக்குமே அது கத்துக்கிட்டுறதுல ரொம்ப ஆர்வம் தான். ஆனா இதை தவிர நமக்கு டைம் கிடைக்கிறது கஷ்டம். அதனால ஆனா கண்டிப்பா நான் கத்துப்பேன். அது வந்து தெரிஞ்சுக்கிடணும்.
1: இப்போ வந்து நீங்க சொல்றீங்க புதுசு புதுசா கத்துக்கிறதுல இவ்வளவு ஆர்வம் இருக்கு, உங்களுக்கு பள்ளிக்கூட நாட்கள் எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ஆர்வம் காட்டியிருக்கீங்களா?
0: ஸ்கூல் டைம்ல வந்து எனக்கு கூடை பின்னுதல் ரொம்ப பிடிக்கும். இப்பவுமே தெரியும் தான், ஆனா அந்த கலையெல்லாம் மறைஞ்சு போச்சுல, அதனால அது செய்யறது இல்ல. அல்லாம கூடை பின்னுதல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து எல்லாருமே ஈஸியா கத்துக்கலாம். எங்களுக்கு ஸ்கூல்ல தையல் டீச்சர் எனக்கு கத்து தந்ததுதான் அந்த கூடை பின்றதுக்கு. வேற ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு.
1: ஓகே மேம், இப்போ ஒரு ஆசிரியா இத்தனை தொழில்கள் செஞ்சிட்டு இருக்கும் போது மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருக்கா, நிகழ்வுகள், அதை எங்க கூட பகிர்ந்துக்கலாமா?
0: நாங்க லீவ் டைம்ல வந்து வீடுகளுக்கு ஹவுஸ் விசிட்னு போவோம். அப்படி போகும்போது அந்த பிள்ளைங்க எங்களை பார்க்கும்போது அவங்க முகத்துல வரக்கூடிய அந்த சிரிப்பு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கும். நம்ம வாழ்க்கையில எல்லாமே சம்பாதித்த மாதிரி ஒரு ஹாப்பி. அவங்க ஓடி வர்றதும் கெட்டி பிடிக்கிறதும் அவங்கள்ட்ட என்ன இருக்கோ நமக்கு கொண்டு வந்து தரதும் அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான இது.
1: இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு நீங்க வந்து சிறப்பு குழந்தைகளை பாக்குறீங்க. இந்த காலகட்டத்துல குழந்தை வளர்ப்பே ரொம்ப ஒரு சவாலான விஷயமா சொல்றாங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் போனுக்குள்ள இருக்காங்க, அவங்கள சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கு, ஸ்பேஸ் கம்மியா இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பிள்ளைங்களை ஒரு நல்ல முறையில வளர்க்கறதுங்கிறது என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்?
0: பிள்ளைங்களுக்கு படிப்பை தவிர எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் அதிகமா கொடுக்கும் போது, அதாவது மியூசிக்கா இருந்தாலும் சரி வேற ஸ்போர்ட்ஸ்லயா இருந்தாலும், பிள்ளைங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ அதுல வந்து அதிக இது ஆர்வம் காட்டி அதுல வந்து ஊக்கப்படுத்தி நம்ம அதுக்கு கொண்டு போகும்போது இந்த மொபைல் யூஸ் பண்றது பிள்ளைங்களுக்கு கம்மி ஆக்கலாம். இன்னொன்னு, நம்மளும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பிள்ளைங்களுக்கு வேற ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து மொபைல்ல இருக்கும்போது பிள்ளைங்க நம்மள பார்த்துதான் அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால பிள்ளைங்களுக்காக நம்மளும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு கூட டைம் இது பண்ணும் போது பிள்ளைங்க மொபைல மறந்து வேற ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே மேம், இப்ப ஒவ்வொருத்தங்களுக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். சோ அது சார்ந்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு நம்ம ஒரு வழிகாட்டுதலை கண்டிப்பா கொடுக்க முடியும். உங்களுடைய அனுபவத்துல இருந்து இப்ப ஒரு படிச்சுட்டு இருக்கக்கூடிய வளர்ந்து வந்துட்டு கூடிய பெண் குழந்தைகளுக்கு நீங்க என்ன சொல்வீங்க மேம்?
0: படிப்பு இருந்தாலுமே வந்து பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா தொழில்கள் படிச்சு வச்சிருக்கிறது ஒண்ணு ரொம்ப நல்லது. அவங்களுக்கு எந்த மாதிரி சமயத்திலயும் அது வந்து கை கொடுக்கும். படிப்பை மட்டுமே நம்பி இருக்க கூடாது. பிள்ளைங்க வந்து ரொம்ப தைரியமா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய சொந்த காலிலே நிக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைங்க பெண் குழந்தைகள் குறிப்பாக வளர்ந்து வரணும். சூழ்நிலை நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல தெரியாது. ஒரு ஃபேமிலிக்குள்ள நுழையும் போது நாளை எப்படி இருக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. அதனால தன்னுடைய சொந்த காலில நிக்கணும். அதுக்காக நம்முடைய பல விதத்திலயே நம்முடைய திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில பெண் குழந்தைகள் வளரணும்.
1: ஓகே, இப்போ வந்துச்சு ஒரு இப்போ ஒரு வளரக்கூடிய குழந்தைகள்னு இப்படி சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு குடும்ப பெண்மணிகளா இருப்பாங்க, இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க மேம்?
0: இப்போ வந்து நிறைய தொழில் இருக்கு பெண்களுக்குமே. வீட்டுல இருந்தே பண்ணக்கூடிய நிறைய விதமான தொழில் இருக்கு. அதனால யாருமே வருமானம் இல்ல, எனக்கு என்னால ஒண்ணு முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல யாருமே இருக்க வேண்டாம். சிறு சிறு தொழில்கள், சின்ன ஒரு நம்மளால டெய்லி வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வேலை செய்தாலுமே அது வந்து நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும். நம்மளுமே வந்து எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன பாக்கெட் மணி போல நம்ம எதுக்குமே கை நீட்டி கணவற்றை கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்காது.
1: சோ இப்ப வந்து ஹெல்த் ரொம்ப முக்கியம், அதுலயும் பெண்களுக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிக கேர் எடுத்துக்க வேண்டியது. அது பெண்களும் சரி அந்த குடும்பத்தினரும் சரி அதுல எவ்வளவு கவனம் வச்சுக்கணுமா?
0: நம்ம எவ்வளவு உழைக்கிறோமோ அதுக்கு ஏத்தா போல நம்முடைய உடலையும் வந்து கவனிச்சுக்கிடணும். உடலை கவனிக்காம நம்மளுடைய வேலையில மட்டுமே இருந்துச்சுன்னா அது வந்து பிறகு வேற விதமான நோய்கள்ல கொண்டு போய் விட்டுறோம். அதனால ஃபர்ஸ்ட் ஹெல்த் தான், நம்முடைய உடலை நல்லா கவனிக்கணும். நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்தே வேலை பாக்குறோம்னா அதுக்கு ஏத்தாப்புல நம்முடைய உணவை மாற்றிக்கொள்ளலாம். கீரைகள்னாலும் சரி பழங்கள்னாலும் இது மாதிரிப்பட்ட ஹெல்த்தி ஃபுட் எல்லாம் அதிகமா எடுக்கும்போது அது வந்து நமக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தாது.
1: ஆரம்ப காலத்துல உங்களோட ஆம்பிஷன் என்னவா இருந்தது மேம்? ஒரு பள்ளிக்கூட டைம்ல நான் ஃபியூச்சர்ல இப்படி ஆவேன்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் இல்லையா, உங்களுடைய ஆசை என்னவா இருந்தது மேம்?
0: டீச்சர் ஆவேன் அப்படிதான் சொல்லுவேன். சின்ன பிள்ளையிலே அப்படிதான் வெளியோரத்துல நிக்கக்கூடிய மரங்களை எல்லாம்

0: அத மரங்களை எல்லாம் நினைச்சு அடிச்சு விளையாடுறது அப்படி எல்லாம் பண்ணிருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டெல்லா டீச்சர் நீட்டு ஒரு டீச்சர் உண்டு, அவங்கள பார்த்துதான் எனக்கும் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. ரொம்ப பிடிக்கும், பிள்ளைங்கள்ட்ட ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, ரொம்ப கேர் பண்ணிப்பாவ, ரொம்ப அவங்கள வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்து வாழ்ந்தேனே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டீச்சரா இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, இதை பண்ணா இது தருவேன் அப்படின்ன மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கி தந்தது. அந்த மாதிரி வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவா இருந்தாங்க. அதனால அந்த டீச்சரை மாதிரி நானும் வளர்ந்த அப்புறமா டீச்சர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன்.
1: ஓகே மேம், ஓகே, சிறப்பா சொன்னீங்க. நிறைய விஷயங்கள், உங்களுடைய அனுபவங்கள், பெண்களுக்கான விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. இனி உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எப்படி இருக்கு மேம்?
0: என்னுடைய எதிர்கால திட்டம்னு பார்த்தோம்னா, என்னுடைய நம்பர் ஒன் எனக்கு ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது. ஸ்கூல் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாட்டு வந்து எனக்கு டைம் கிடைச்சுன்னா என்னுடைய டெய்லரிங்ல வந்து எனக்கு கீழே ஒரு 10 பேரை வச்சு வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கு. இன்னொன்னு வந்து பேக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு, அதுக்கு அதுல வந்து டைம் போறதே எனக்கு தெரியாது. ரொம்ப ஒரு பிடித்த ஒரு வேலையா இருக்கு எனக்கு, ரொம்ப ஹாப்பியா செய்யறேன். எவ்வளவு டைம் நின்னாலுமே எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு தெரியல, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால வந்து அதுக்கு ஒரு ஷாப் தொடங்கணும்னு நினைச்சிருக்கேன்.
1: ஓகே, அதாவது நமக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து விரும்பி செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய சிரமங்களே நமக்கு தெரியாது இல்லையா?
0: கண்டிப்பா,
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். இப்போ சுய தொழில் ஒரு பக்கம் இருக்கு, நம்ம ஒரு பணி செய்யறது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ ரெண்டு விதமா இருக்கும் போது அதை நீங்க எப்படி மேம் பிரிச்சு பாக்குறீங்க?
0: ஸ்பெஷல் ஸ்கூல்னு பாக்கும்போது எனக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமா தெரியல. அந்த பிள்ளைங்களோட பிள்ளைங்களா நம்மளும் இருக்கும்போது அது ஒரு கஷ்டமான தொழில் அப்படின்ன மாதிரி நான் நினைக்கல. அது வந்து ரொம்ப ஹாப்பியா தான் நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். டெய்லரிங் வந்து ஒரு கஷ்டமான தொழில் தான், ஏன்னா வந்து அதுல உட்கார்ந்தே பண்ணும்போது, கண்டினியூவா பண்ணும்போது நமக்கு பேக் பெயின் எல்லாம் வருது. அதனால அது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆனாலும் வந்து நல்ல வருமானம் கிடைக்குது. சுய தொழில்ன்றது டெய்லரிங்கும் சரி பேக்கிங்கும் சரி நமக்கு அதிக வருமானம் தான் தருது. நம்ம வந்து டைம் வந்து அதுக்காக பிரிச்சுக்கணும். இந்த டைம்ல நம்ம இந்த வேலை செய்யணும், இந்த டைம்ல இது செய்யணும் அப்படின்ன மாதிரி நம்ம டைம் வந்து அதுக்கேத்தாப்புல டைம் பிரிச்சுக்கணும். இன்னொன்னு ஃபேமிலியோட சப்போர்ட்ட நமக்கு இருக்கணும். இது ரெண்டுமே இருக்கும்போது நம்ம இந்த தொழில வந்து முன்னேறலாம். நமக்கு அதனால நிறைய வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே மேம், சிறப்பா நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க மேம். உங்களுடைய அனுபவங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
0: ரொம்ப நன்றி.

0: பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் சிறப்பு பள்ளி ஆசிரியை கொடுப்பைக்குழி எஸ் ஷைனி ஸ்டார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். முதல் அடி அப்படிங்கறத பத்தி பேசணும் இல்லையா? ஒரு கப்பல் வந்துட்டு கரையில இருக்கும்போது ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். அது கடலை நினைச்சோ, அதோட ஆழத்தை நினைச்சோ, அந்த நடுக்கடல வரக்கூடிய புயலை நினைச்சோ பயப்பட தேவையே இல்ல. அது பாதுகாப்பா கரையில இருக்கும். ஆனா அந்த கப்பல் உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் அது கரையில இருக்கிறதுக்காக இல்லையே. வாழ்க்கையில துணிச்சல்ங்கிற பண்பும் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஆனா கூட பக்குவமும் வேணும். அடுத்ததா வருது நமக்குள்ளே.
1: அக்கா,
0: எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, வம்பிழுக்காம ஓடி போயிரு.
1: அக்கா அக்கா
0: வேண்டாம்.
1: அக்கா அக்கா,
0: இப்போ உனக்கு என்ன வேணும்?
1: நீ ஒரு நர்ஸ் தானே?
0: நான் படிச்சு டிகிரி வாங்கி வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்கிட்ட வந்து அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான்னு கேட்டு வாங்கும் போது தெரியலையா நான் நர்ஸ்ன்னு?
1: நீயும் எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்திருக்க, அப்போ நீ நர்ஸ் தான். உன்கிட்ட ஒன்னு கேக்கணும்.
0: என்ன?
1: மே 12 சர்வதேச செவிலியர் தினம், அதாவது இன்டர்நேஷனல் நர்ஸ் டே.
0: ஆமா, அதுக்கு இப்ப என்ன?
1: சரி, இந்த வருஷத்தோட கருப்பொருள் என்ன அது சொல்ல பாப்போம்.
0: அது தெரிஞ்ச நீ என்ன பண்ண போற?
1: இப்பதான் அதை பத்தி போன்ல பாத்தேன், உனக்கு ஏதாவது அதை பத்தி தெரியுதான்னு செக் பண்றேன் நானு.
0: எனக்கே செக் வைக்கிறியா? எனக்கெல்லாம் தெரியும். இந்த வருஷத்தோட கருப்பொருள் நமது செவிலியர்கள், நமது எதிர்காலம். வலுவூட்டப்பட்ட செவிலியர்கள் உயிர்களை காப்பாற்றுகிறார்கள், இதுதான். அது மட்டும் இல்ல, இது செவிலியர்களோட கட்டமைப்பை வலுவூட்டுறது, அவங்களுடைய பாதுகாப்பு, நியாயமான ஊதியம், அவங்களுடைய தலைமைத்துவம், இதெல்லாம் மேம்படுத்துறத சார்ந்தது.
1: அது ஏன் மே 12? அத பத்தி சொல்லு.
0: இவ்ளோ சொல்லிருக்க சொல்ல.

0: எனக்கு தெரியாதா? நவீன செவிலியத்தின் நிறுவனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல், அவங்களோட பிறந்த நாள் மே 12, அதனாலதான் மே 12 வச்சிருக்காங்க.
1: நான் வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகிட்ட, அதுக்கு பரிசா எனக்கு கேக் வாங்கிட்டு வந்துடு.
0: ஜெயிச்சது நான், உனக்கு நான் கேக் வாங்கி தரது எனக்கு பரிசா?
1: தங்கச்சியா நான் கிடைச்சதே பெரிய பரிசு தான், பேசாம வாங்கிட்டு வந்துடு.
0: டியூட்டிக்கு டைம் ஆச்சு, வாங்கிட்டு தானே வரணும். வாங்கிட்டே வர்றேன், சாயங்காலம் வந்து பாத்துக்கிறேன் உன்ன. பெரிய வெற்றிகளை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் போது முதல் படி ஒருவேளை சுலபமா இருந்தாலும் அடுத்தடுத்த படிகள் கொஞ்சம் சவாலானதா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா வெற்றி பெற்ற எல்லாருமே அந்த சவால்களை தைரியமா எதிர்கொண்டு கடந்து வந்தவங்க தான். நேர்மையும் உழைப்பும் மன வலிமையும் இருந்தா எப்படிப்பட்ட சவாலா இருந்தாலும் நம்மளால கண்டிப்பா அதை சமாளிக்க முடியும். அடுத்ததா வருது சாதனை பெண்மணி.
2: இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில் நவீன செவிலியத்தின் நிறுவனர் என்று அறியப்படும் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் 1820 மே 12 ஒரு பிரிட்டிஷ் குடும்பத்தில் பிறந்தார். வளரும் பருவத்திலேயே மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் தன்னை அர்ப்பணித்தார். இளம் பருவத்திலேயே தனது வீட்டிற்கு அருகிலுள்ள கிராமத்தில் இருக்கும் நோயாளிகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவுவதில் நேரத்தை செலவிட்டார். அதோடு செவிலியர் பணியே தன் வாழ்வின் நோக்கம் என்றும் கருதினார். தான் ஒரு செவிலியர் ஆக விருப்பம் கொண்டாலும் ஃப்ளோரன்ஸினுடைய குடும்பத்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் குடும்பத்தின் எதிர்ப்பையும் மீறி அவர் செவிலியர் படிப்பை மேற்கொண்டார். 1853 லண்டனில் நோயுற்ற பெண்களை பராமரிக்கும் ஒரு நிறுவனத்தில் அவர் தனது செவிலியர் பணியை தொடங்கினார். 1854 கிரிமியன் போரில் காயமடைந்த பிரிட்டிஷ் வீரர்களை பராமரிப்பதற்காக 38 செவிலியர்கள் கொண்ட ஒரு குழுவை ஃப்ளோரன்ஸ் வழிநடத்தினார். மிகவும் இருண்ட இரவுகளில் தன் நோயாளிகளை காண்பதற்காக நைட்டிங்கேல் ஒரு விளக்கை ஏந்தி சென்றார். அதன் பிறகு அவர் விளக்கு ஏந்திய பெண்மணி என்றும் அறியப்பட்டார். இவரது வழிகாட்டுதலால் செவிலியர் பணி ஒரு தொழிலாக மாறியது. தொடர்ந்து உலகின் முதல் தொழில்முறை செவிலியர் பள்ளியை அவர் நிறுவினார். பின்னர் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில் இதுபோன்ற பள்ளிகள் நிறுவப்பட்டன. இவ்வாறு இப்பள்ளிகள் உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தின. ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் 1910 தன்னுடைய 90வது வயதில் காலமானார். இன்று உலகம் முழுவதும் கருணை மற்றும் அக்கறையின் சின்னமாக அவர் திகழ்கிறார். நவீன செவிலியர் தொழிலை நிறுவியதில் அவரது பங்கு முக்கியமானது. ஆகையால் இன்றும் உலகம் அவரை போற்றுகிறது. அவருடைய கருணை மற்றும் அர்ப்பணிப்பு மரபும் நிலைத்து நிற்கிறது.
0: சொன்ன மாதிரி இலக்கை நோக்கிய முதல் அடி ரொம்பவே முக்கியமானது. அந்த அடிய சரியா எடுத்து வைக்கிறதும் முக்கியம். அந்த அடிய எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். சரிதானே?

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: இயற்கையின் மனம் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
5: தூய்மையின் நம்பிக்கை
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
5: தொடர்புக்கு
4: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
5: செண்பகராமன் புதூர்,
4: செல்
5: 7305 36 5016.
6: மாமா என்னாச்சு?

0: நாகர்கோவில்
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 திர இசை இந்நிகழ்ச்சியை வழங்குவோம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டி ஆர் வாய் கம்பிகள். அம்மன் டி ஆர் வாய், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநில அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதை தொடர திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தாவேகாவின் திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் திரு விஜய்க்கு முதலமைச்சராக பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். திரு விஜயுடன் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து விழா மேடையில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வீட்டு மின் உபயோகிப்பாளர்களுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படுவதற்கான ஆணையில் அவர் கையெழுத்திட்டார். தொடர்ந்து மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை அமைப்பதற்கும் போதைப்பொருள் தடுப்பு படை அலகுகள் உருவாக்குவதற்கான ஆணைகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றார். தமிழ்நாட்டில் மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய அவர், தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றார். அரசு அமைப்பதற்கு ஆதரவளித்த காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர்களுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல்காந்தி, திரு செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர்கள், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து தலைமை செயலகம் சென்று தமது பணியை தொடங்கிய திரு விஜய்க்கு பல்வேறு துறைகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு கருப்பையா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்பு நாளை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறுகிறது. திரு ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அரசு சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை வரும் புதன்கிழமைக்குள் நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே முதலமைச்சரின் தனி செயலர்களாக திரு செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்ற திரு விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழக மக்களின் நலனிற்காக மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து செயலாற்றும் என்று கூறியுள்ளார். புதிய முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணம் தொடர வாழ்த்துவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் முதல் 3 அறிவிப்புகளை வரவேற்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணமில்லை என்று கூறாமல் ஆட்சித்திறனுடன் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குட்பட்டே தமிழகத்தின் கடன் அளவு இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், கடந்த 5 ஆண்டுகளாக கோவிட் பெருந்தொற்று சூழல், மழை வெள்ள பாதிப்புகள், நிதி பற்றாக்குறையின் மத்தியிலும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமது அரசு நிறைவேற்றியதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும்

0: கொள்கைகளுக்கு மக்களின் ஆதரவு உள்ளதை மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் வெற்றி எடுத்துக்காட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்ல சிறந்த நிர்வாகத்துடன் கூடிய அரசின் அவசியத்தை வலியுறுத்தினார். பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்ற பிரதமர் இந்த அமைப்பின் புதிய தியான கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். இன்று பிற்பகல் ஹைதராபாத் சென்றடையும் பிரதமர் அங்கு 9,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார். புற்றுநோய் சிகிச்சையில் நவீன நுட்பங்களை கையாளும் சிந்து பல்துறை உயர் சிறப்பு மருத்துவமனையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். நாடு முழுவதும் வெப்ப அலை மற்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இயற்கை பேரிடர்கள் குறித்த முன்னறிவிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள், உயிரிழப்புகளை தடுத்தல் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். இந்தியா டிரினிடாட் டொபாக்கோ இடையே இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அங்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர், அந்நாட்டு பிரதமர் கம்லா பிரசாத் விசசார் உடன் இணைந்து வேளாண் துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்த அவர், நிரந்தர செயற்கை உறுப்பு பொருத்தும் மையத்தையும் திரு ஜெய்சங்கர் தொடங்கி வைத்தார். கோடை விடுமுறையின்போது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாரதிய பாஷா கோடை முகாம் 2026 நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஒருவார கால முகாமில் சுய அறிமுகம், சொல்லகராதி உருவாக்கம், கலாச்சாரத்தை போற்றுதல், தகவல் தொடர்பு கலந்துரையாடல் உள்ளிட்ட திறன்களை மேம்படுத்த பயிற்சிகள் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூரில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மே 7 அன்று திரும்ப பெறப்பட்டுள்ளது. எனவே திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் நடைபெற்று வந்த மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் நாளை முதல் தொடர்ந்து நடைபெறும் என பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
0: திருச்சி மாவட்டத்தில் பார்வை திறன் குறைபாடுடைய மாணாக்கருக்கு விடுதியுடன் கூடிய அரசு சிறப்பு பள்ளியில் சேர்க்கை நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தட்டை பயிறு சாகுபடியில் தொழில்நுட்ப பயன்பாடுகளின் மூலம் அதிக மகசூல் பெறலாம் என வேளாண் துறை விளக்கம் அளித்துள்ளதாக எமது மதுரை செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தட்டைப்பயிறு சாகுபடியில் விவசாயிகள் தொழில்நுட்பங்களை சரியாக கடைபிடித்து பயிரிட்டால் அதிக மகசூல் பெறலாம் என மதுரை மாவட்ட வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது. ஒரு ஹெக்டேருக்கு 20 கிலோ விதை என்ற கணக்கில் தேவையான விதைகளை 550 கிராம் ரைசோபியம் நுண்ணுயிர் கலவையுடன் கலந்து விதைக்க வேண்டும் என்றும், விதைக்கு முன்பாக நிலத்தை நன்கு உழுது மண்ணை பண்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்ப முறைகளை கடைபிடித்தால் அதிக மகசூல் கிடைக்கும் என்றும், விதைத்த 80 முதல் 90 நாட்களுக்குள் அறுவடை செய்து அதிக வருமானமும் பெறலாம் என்றும் மதுரை மாவட்ட வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குணா குகை, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும், ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலாப் பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன. சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரிப்பால் மலைச்சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, தூத்துக்குடி, கடலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் முனைப்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்று களமிறங்குகிறது. ராய்ப்பூரில் 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மும்பை இந்தியன்ஸுடன் மோதுகிறது. ஷாங்காயில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை 2ஆம் கட்ட போட்டியில் தீபிகா குமாரி, அங்கிதா பகத், கும்கும் மோகத் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா சீனாவை 5-4 என்ற கணக்கில் வென்றது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்றிரவு உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்து

0: திரு நரேந்திர மோடி மாநில அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதை தொடர திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்பட பாடல்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 2:15. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-யின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: நமது குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் திரையிசை. திரை இசையில் வலம் வர இருக்கும் முதல் பாடல் பாமா விஜயம் திரைப்படத்தில் இருந்து.
2: வரவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

இரண்டு சோபா இருபது ரூபாய் விலைக்கு வாங்கினா 30 ரூபாய்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
5: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
6: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
7: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
8: நேரம் 2:22. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: இனி கேட்கலாம் பாரத விலாஸ் திரைப்பட பாடல்.

0: பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் சிறந்த பொன்னாடு.

0: தென்னிந்தியாவின்
1: நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
3: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
5: நேரம் 2:33. இனி கேட்கலாம் 7வது மனிதன் திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
3: நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
4: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
5: நேரம் 2:37. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் ராஜராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து.

0: பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: Pontjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesli Super Speciality Hospital.
4: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, தத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோட் ரோட், நாகர்கோவில்.
5: ஒலிக்க இருக்கும் பாடல் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலிருந்து.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபினான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 திரா இசை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டி ஆர் ஒய் கம்பிகள், அம்மன் டி ஆர் ஒய், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேயர்களுக்கு ஒரு அன்பான நினைவுறுத்தல். இன்று இரவு 7:25 உழவர் உலகம். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. வான்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தாராவிளை சி கிருஷ்ண பெருமாள் அவர்கள். மற்றும் நொடிகளில் சில நுட்பங்கள், பசுத்தீவன பயிர்கள். தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். லதா அவர்கள்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 2:48. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையின் இறுதி பாடலாக வர இருக்கும் பாடல் சித்தி திரைப்படத்திலிருந்து.

0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை. புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen.
1: கடந்த 24

தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான முதல் கனமழை பெய்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 173.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பதிவான குறிப்பிடத்தக்க மழை அளவுகள் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 4.6 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட மிக மிக குறைவாகவும், அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தில் 35 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ் அளவும், கொடைக்கானல் பகுதியில் 11.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு உள் கர்நாடகா மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை அதாவது 11, 12, 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்சமாக வெப்பநிலை 24 மணி நேரத்தில் இன்று முதல் வரும் 14 தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் நிலை மாறுபாடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் இன்று முதல் வரும் 12 தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். பதிவான இதர மழை அளவுகள். திருநெல்வேலி 4 முக்கு, திருநெல்வேலியில் பெருங்குளம் மற்றும் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம், எச்சன் விடுதி தஞ்சாவூர் மாவட்டம், பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் வடபழனி, மகாலிங்கபுரம், செங்கற்பட்டு மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கலையநல்லூர் மற்றும் அரியலூர் பொதுப்பணித்துறை ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டம் பார்வூட், சிவலோகம், முகிலிவாக்கம், வெம்பக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம், அயனாவரம் தாலுகா அலுவலகம் சென்னையில், பெருங்களத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம், நீலகிரி, பார்சூட் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 3 மணி ஆவதற்கு சில நொடிகள்.

மாநிலத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே கூறப்பட்டிருந்ததாகவும் அதன் பிறகுதான் தாவேக பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களாக டா

0: மாநிலத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே கூறப்பட்டிருந்ததாகவும், அதன் பிறகுதான் தாவேக்க பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களாக டாக்டர் செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையின் இடைக்கால பேரவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று மாலை பதவியேற்க உள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சிறுபான்மையினர் நலனை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை லக்னோ இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: தேமதுர தமிழோடு, தென்பாண்டி இசையோடு, தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் தேநீர் நேரத்தில் திரை இசை.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: நேரம் 3:03. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வலம் வர இருக்கும் பாடல் மிருதன் திரைப்படத்திலிருந்து.

0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
1: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
2: தாய்மை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரே இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசன் சென்டர், ஒழுங்கேசேரி, நாகர்கோவில். 8870711511.
3: நேரம் 3:09. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரத்தில் திரை இசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குட் நைட் திரைப்படத்தில் இருந்தது.

0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: அதிக ருசி கொண்டது ₹1 ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ₹1 ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ₹1 ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ₹1 ரோஜா பாக்கு.
2: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
3: நிகழ்ச்சியில் இன்னும் கேட்கலாம் அ ஆ இ திரைப்பட பாடல்.

புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: மேலும் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் போகன் திரைப்படத்திலிருந்து.

0: I'm waiting.
1: நேயர்களே, நமது குமரி பண்பலை 101 இன்று இரவு 8:30 சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து திரைசாய்

0: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி.

0: கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரத்தில் திரை இசை. நேரம் 3:31. திரை இசையில் இனி கேட்கலாம் பார்க்கிங் திரைப்பட பாடல்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TMC அப்ளை.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
2: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TMC அப்ளை.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் ரன் திரைப்படத்திலிருந்து.

0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும். எந்த காலேஜ்க்கு போலாம்?
2: ரியா, தூத்தூர் செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் IAS அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
1: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
2: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தூத்தூர்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: வழிகாட்டுதலோட 40 வருட கல்வி அனுபவம்
5: படிக்கும்
4: வாய்ப்பு.
5: புனித ஜோசப் சட்டக்கல்லூரி, குமாரபுரம், ஆரல்வாய் மொழி.
4: போன் 8925938618.
6: தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து.

0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட் ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, தத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
4: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
6: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
7: அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
8: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
9: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
8: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
9: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
8: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
9: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
10: இரண்டு வலிக்க இருக்கும் பாடல் நான் கடவுள் திரைப்படத்திலிருந்து.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

நேரம் 3:56. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101.

0: இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி May 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
1: நேயர்களே, இன்று இரவு 10:05 ரவிவாசரிய அகில பாரத சங்கீத சபா வித்வான் ஸ்ரீ டி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் கர்நாடிக் வீணை இசை கேட்கலாம்.

0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666
1: செல் நம்பர் 9488230666

இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TMC அப்ளை.

நேயர்களே, நமது குமரி பண்பலை 101 இன்று இரவு 8:30 சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து திரைசை.

நமது குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேநீர் நேரத்தில் திரை இசை. இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நேயர் விருப்பம் தொடர்வது அடுத்த சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி கூறியுள்ளார், தமிழகத்தில் முந்தைய

திமுக அரசு கஜானாவை முழுமையாக காலி செய்துள்ளதாகவும் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே கூறப்பட்டிருந்ததாகவும் அதன் பிறகுதான் தாவேக பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களாக டாக்டர் செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையின் இடைக்கால தலைவராக திரு கருப்பையா இன்று மாலை பதவியேற்க உள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி

0: உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். சிறுபான்மையினர் நலனை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்றுமுன் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 78 ரன் எடுத்துள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101. நேரம் 4:02.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TMC அப்ளை.
1: திரை இசையில் அடுத்ததாக கேட்கலாம் புது புது அர்த்தங்கள் திரைப்பட பாடல்.

புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட்

0: இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் தாய்குனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TMC அப்ளை.
1: திரையிசையில் எடுத்ததாக புது வசந்தம் திரைப்பட பாடல்.

புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் Tiguan

0: ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி போக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். டிஎன்சி அப்ளை.
1: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8:30 சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.

புதிய Volkswagen Taigun கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகுனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட் ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: திரை இசையில் அடுத்ததாக ஜானி திரைப்பட பாடல்.
2: ஜெட்லுக்கு

புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8:30 சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. வான்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தாராவிளை ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள் அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், பசும் தீவன பயிர்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். லதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வாணி.
1: முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் முந்தைய திமுக அரசு கஜானாவை முழுமையாக காலி செய்துள்ளதாகவும் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே கூறப்பட்டிருந்ததாகவும் அதன் பிறகுதான் தாவேகா பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களாக டாக்டர் செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையின் இடைக்கால பேரவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின்

தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். சிறுபான்மையினரை நலனை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்துள்ளது.

0: தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்துள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:02.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நேர்களை ஆரம்பமாவது முல்லைச்சரம் திரை இசை கேட்கலாம். முதலாவதாக நிச்சய தாம்பூலம் திரைப்பட பாடல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: முல்லைச்சரம் திரையிசையில் அடுத்ததாக பொண்ணு ஊருக்கு புதுசு திரைப்பட பாடல்.

கிழமை

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: முல்லைச்சரம் திரையிசையில் எடுத்ததாக டைம் திரைப்பட பாடல்.

0: சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: திரையிசையில் அடுத்ததாக கேட்கலாம் மனசெல்லாம் திரைப்பட பாடல்.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8:30 சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8:30 சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நிறைவு பெற்றது முல்லைச்சரம் திரை இசை.

0: மிதக்கும் ஒலி மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
2: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: நேர்களே, நமது குமரி பண்பலை 101 இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 திரை இசை, 6:20 திரை இசை, 6:40 திரை இசை, 7:00 திரை இசை, 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ முருகன் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வான்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தாராவிளை சி கிருஷ்ண பெருமாள் அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், பசுந்தீவன பயிர்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். இன்று இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 திரை இசை, 8:30 சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். இன்று இரவு 9:15 9:30 திரை இசை, 10:05 ரவி வாசரிய அகில பாரத சங்கீத சபா நிகழ்ச்சியில் வித்வான் ஸ்ரீ டி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் கர்நாடிக் வீண இசை கேட்கலாம். 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம்.

0: Heart of Living Foundation in promoting service, spirituality and social transformation. The Prime Minister also called for collective efforts to build a developed India through environmental responsibility, youth empowerment and inner well-being. In Uttar Pradesh, Chief Minister Yogi Adityanath today expanded his cabinet with six BJP leaders taking oath as ministers. Additionally, two ministers of state were elevated and assigned independent charge. Governor Anandibhen Patel administered the office oath of office and secrecy at the ceremony held at Jan Bhavan in Lucknow. Former BJP State President Bhupendra Chaudhary and BJP leader Manoj Pandey were inducted as cabinet ministers. State ministers Ajit Pal Singh and Somendra Tomar were promoted and given independent charge. The founder of Tamilaga Vetri Karagam, TV K actor turned politician C. Joseph Vijay has been sworn in as the Chief Minister of Tamil Nadu today. Governor Rajendra Vishwanath Adlekar administered him the oath of office and secrecy in a swearing-in ceremony held at Nehru Indoor Stadium. Nine ministers also took oath along with Mr. Vijay. Congress leader Rahul Gandhi and several personalities from the Tamil film industry were present on the occasion. Prime Minister Narendra Modi has congratulated C. Joseph Vijay on taking oath as the Chief Minister of Tamil Nadu. In a social media post, Mr. Modi said the central government will keep working with the Tamil Nadu government to improve the lives of people. He expressed his best wishes for Mr. Vijay's tenure ahead. Union Home Minister Amit Shah today reviewed the country's preparedness to deal with possible floods and heat wave conditions. Chairing a high-level meeting in New Delhi, Mr. Shah assessed the readiness of central government agencies, reviewed early warning systems, resources deployment and inter-agency coordination to ensure zero loss of life and minimum loss of property. The minister also reviewed the progress of long-term flood mitigation measures being taken across the country, including protection of critical infrastructure projects, river management initiatives and scientific advancements in forecasting. Vice Admiral Sanjay Vatsyayan has been appointed as the next Flag Officer Commanding-in-Chief of the Western Naval Command headquartered in Mumbai. He will take charge of one of the Indian Navy's most strategically important commands responsible for safeguarding India's Western Maritime Front and key sea lanes in the Arabian Sea. And in IPL cricket, Lucknow Super Giants have set a target of 204 runs for Chennai Super Kings at M.H. Chidambaram Stadium in Chennai. In reply, Chennai Super Kings were 60 for 1 in 4.4 over when reports last came in. Earlier put into bat, Lucknow posted 203 runs for the loss of 8 wickets in their allotted 20 overs. And with that, we end this news bulletin.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: குலசேகரம் காவல்ஸ்தலம் அருள்மிகு புத்தன் தெரு முத்தாரம்மன் கோவில் வருஷாபிஷேகத்தில் நாளை காலை 8:00 தீபாராதனை, 9:00 கலச பூஜை, 9:30 அஷ்டாபிஷேகம் கலசாபிஷேகம். முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோயில் சித்திரை மாத மாதாந்திர வெள்ளிக்கிழமையான நாளை காலை 8:30 வழிபாடு, 9:30 சிறப்பு அபிஷேகம். சேவிளை ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில் திரியேடு வாசிப்பு திருவிழாவில் நாளை முற்பகல் 11:30 பணிவிடை, உச்சிப்படிப்பு. பொறத்தட்டு விளை ஐயா வைகுண்டபதி சித்திரை திருத்தேர் திருவிழாவில் நண்பகல் 12:00 பணிவிடை, உகப்பெருக்கு, உச்சிப்படிப்பு, அன்னப்பால். வில்லுக்குறி ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில் அகில திரட்டு அம்மானை திரியேடு வாசிப்பு திருநாளில் நாளை முற்பகல்

11:30 பணிவிடை, நண்பகல் 12 மணிக்கு உச்சிப்படிப்பு. எறும்புக்காடு ஐயா ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருநிழல் தாங்கல் திரியேடு வாசிப்பு திருவிழாவில் நாளை மாலை 4:15 ஐயாவுக்கு பணிவிடை, 4:30 உகப்பெருக்கு, மாலை 5 மணிக்கு திரியேடு வாசிப்பு. கூட்டாலுமூடு அருள்மிகு பத்ரேஸ்வரி தேவஸ்தானம் சித்திரை திருவிழாவில் நாளை காலை 8 மணிக்கு ஸ்ரீமத் பகவத் பாராயணம், நாளை காலை 9 மணிக்கு நவக்கிரக ஹோமம். தமத்துக்கோணம் அருள்மிகு சிவசுடலை மாடசுவாமி திருக்கோவில் கொடைவிழாவில் நாளை பகல் 1 மணிக்கு தீபாராதனை, உச்சகால பூஜை. ராஜாவூர் புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தல திருவிழாவில் நாளை முற்பகல் 11 மணிக்கு திருப்பலி, மாலை 6:15 ஜபமாலை திருப்பலி, இரவு 9 மணிக்கு தேர்ப்பவனி. சகாயபுரம் புனித இடைவிடா சகாய அன்னை திருத்தலம் திருவிழாவில் நாளை மாலை 6 மணிக்கு ஜபமாலை, திருக்கொடியேற்றம். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: திரையிசையில் வெண்ணிலா கபடி குழு திரைப்பட பாடல்.

நேரம் 6:20. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101 வந்தே மாதரம்.

0: புனித ஜோசப் சட்டக்கல்லூரி குமாரபுரம் ஆரல்வாய் மொழி.
1: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: புதிய Volkswagen Taigun கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகுனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
6: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
7: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
8: இயற்கையின் மனம், தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
9: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
8: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
9: தூய்மையின் நம்பிக்கை,
8: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
9: தொடர்புக்கு
8: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
9: செண்பகராமன் புதூர்,
8: செல்
9: 7305365016.
4: புதிய Volkswagen Taigun கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகுனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
10: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும், எந்த காலேஜ்க்கு போலாம்?
11: ரியா, தூத்தூர் செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் IAS அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
10: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
11: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ், தூத்தூர்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
4: புதிய Volkswagen Taigun கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகுனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
12: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
13: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: புதிய Volkswagen Taigun கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகுனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
14: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
15: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
16: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
17: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
18: தாய்மை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரே இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசன் சென்டர், ஒழுங்கேசேரி, நாகர்கோவில். 8870711511.
4: புதிய Volkswagen Taigun கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகுனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666
1: செல் நம்பர் 9488230666

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
5: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
6: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
7: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
6: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
7: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
6: தடிகாரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
7: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிகாரன் கோணம்.
8: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
9: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
8: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
9: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
8: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
9: போன் 7358737358.
10: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8-9-10 MDV ஹால், கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
11: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்.
12: தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் உரையாற்றிய அவர், முந்தைய அரசு கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றதாக குற்றம் சாட்டினார்.
13: இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர்.
12: தமிழகத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் தொடங்கியுள்ளதாகவும் திரு விஜய் கூறினார்.
13: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டு

0: மொத்த மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. This is a new beginning, a new era of a real secular social justice starts now.
1: இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டார். பின்னர் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அதிகாரிகளுடன் விரிவாக அவர் ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின்திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக்கு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் நீண்ட காலமாக தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறைதான் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் இந்த முறை மாற்றப்பட்டுள்ளது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். இனிவரும் அரசு நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தாவேக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி

0: புயல் அடுத்து 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. இதன் தாக்கத்தால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், நகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் கோட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாளை முதல் மீண்டும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் தனிநபர் பிரிவில் சஹில் ஜாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-12 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் எலா லின்னை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கரகா இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. திரு இசை கேட்கலாம். திரை இசையின் முதலில் வெயில் திரைப்பட பாடல்.

0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு.

0: இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் தாய்குனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: திரையிசையில் அடுத்ததாக 6 திரைப்பட பாடல்.

0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
3: திரை செயல் எடுத்ததாக வீரம் திரைப்பட பாடல்.

0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது. புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8:30 சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். திரையிசையில் அடுத்ததாக பில்லா 2 திரைப்பட பாடல்.

0: புதிய Volkswagen Taigun கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட் ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகுனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: புதிய Volkswagen Taigun கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட் ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகுனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
5: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
6: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: புதிய Volkswagen Taigun கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட் ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகுனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
7: திரைசேல் எடுத்ததாக எங்கேயும் எப்போதும் திரைப்பட பாடல்.

நிறைவு பெற்றது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் சிவகங்கை மாவட்ட செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்

நகல், ஜாதி சான்றிதழ், படைவீரர் மற்றும் விதவையரின் அடையாள அட்டை நகல் ஆகிய சான்றிதழ் நகல்களுடன் முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் நேரில் சென்று விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றும், மேலும் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்பத்தில் முன்னாள் படைவீரர் இடஒதுக்கீடு கட்டத்தில் உரிய தேர்வு செய்வதுடன் சான்றோர் சான்றின் நகலை கட்டாயம் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், இதன் அடிப்படையில் சிறார்களுக்கு PMBSS கல்வி உதவித்தொகை, KSB கல்வி உதவித்தொகை மற்றும் தொகுப்பு நிதியிலிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதால் இதற்கான உரிய விபரத்தை மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது இவ்வலுவலக தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி கூறியுள்ளார். மாவட்ட விவசாயிகள் பயிர் சாகுபடிகளுக்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விதை விற்பனை நிலையங்களில் மட்டும்தான் தேவையான விதைகளை வாங்க வேண்டும் எனவும், மேலும் மாவட்டத்தில் விதை விற்பனை உரிமம் இல்லாமல் விதை விற்பனை இருப்பு வைப்பது விதை சட்டத்தின் குற்றம் என்றும், விதை விற்பனை நிலையங்களில் மத்திய விதைக்குழு அங்கீகரித்த பயிர் ரகங்களின் விதைகளை மட்டும் விற்பனை செய்ய வேண்டும், விதைகள் குறைந்தபட்ச முளைப்பு திறன் மற்றும் புற தூய்மை கொண்டிருக்க வேண்டும், விதை கொள்கலன்கள் சான்று அட்டைகளுடன் விபரச்சீட்டு எண், பயிர் ரகம், ஆண்டு காலாவதி நாள், முளைப்பு திறன், புற தூய்மை, இன தூய்மை, எடை மற்றும் விதை நேர்த்திக்காக ஏதேனும் ரசாயனம் பயன்படுத்தி இருந்தால் அதன் விவரம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் குறிப்பிடப்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பொது மருத்துவம், பல் மருத்துவம், சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு இம்மாவட்டம் சிவகங்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரி, மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி, காரைக்குடி கேந்திரிய வித்யாலயா பள்ளி, அழகப்பா பாலிடெக்னிக் என 4 மையங்களில் நடைபெற்ற இத்தேர்வுக்கு 1821 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 1760 பேர் எழுதினர். தமிழ் கவிஞர்கள் நாளையொட்டி இம்மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள ஒக்கூரில் சங்ககால நல்லிசை புலவர் ஒக்கூர் மாசாத்தியார் மற்றும்

0: திருப்பத்தூர் அருகே மகிபாலன்பட்டியில் புலவர் கணியன் பூங்குன்றனாரின் நினைவு தூண்களுக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி மலர்தூவி மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து ஒக்கூர் மாசாத்தியார் கணியன் பூங்குன்றனாரின் பாடல்கள் குறுநூலினை வெளியிட்டு 10 பாட்டு வழங்குதல், பாரதிதாசன் கவிதை நூல் வழங்குதலும் தொடர்ந்து தமிழ் புலவர்களின் சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெற்றன. நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தமிழ் அறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவியர் மற்றும் மாணவர் அல்லாதோர்களுக்கான உறைவிடம் சாரா கோடைகால விளையாட்டு பயிற்சி முகாம்கள் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. உறைவிடம் சாரா இப்பயிற்சியில் தடகளம், கூடைப்பந்து, கால்பந்து, ஹாக்கி, கோகோ உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் 15 நாட்கள் காலை மற்றும் மாலையில் நடைபெற்றது. கட்டணமில்லா இப்பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நடைபெற்று முடிந்த +2 அரசு பொதுத் தேர்வில் இம்மாவட்டம் மாநில அளவில் 2 இடத்திற்கு முன்னேறியது. மேலும் அரசு பள்ளிகளுக்கான தேர்ச்சியிலும் 2 இடத்திற்கு முன்னேற்றமடைந்து சாதனை படைத்துள்ளது. மாவட்டத்தில் 163 பள்ளிகளைச் சேர்ந்த 7,265 மாணவர்களும் 8,718 மாணவிகளும் என 15,983 பேர் தேர்வு எழுதினர். இதில் 7,062 மாணவர்களும் 8,609 மாணவிகளும் என 15,671 பேர் தேர்ச்சி பெற்றனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் அதிகமானது. கடந்த கல்வியாண்டில் 96.71% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் 6 இடம் பிடித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு 98.05% பேர் தேர்ச்சியடைந்து மாநில அளவில் இம்மாவட்டம் 2 இடத்தை பிடித்துள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. முருகன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தெலுங்கானாவின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை இன்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தேவையின்றி பெட்ரோலியப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பெங்களூருவில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பிஜேபிக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அஸ்ஸாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸை பொறுத்தவரை மக்களின் நம்பிக்கையை அது இழந்து வருவதாக அவர் கூறினார். உட்கட்சி பூசல் காரணமாக கர்நாடகாவில் சிறந்த நிர்வாகத்தை வழங்க காங்கிரஸ் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நீடித்து வருவதாகவும் அவர் கூறினார். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அதிகார ஆசையில் காங்கிரஸ் திமுக முதுகில் குத்திவிட்டதாகவும் குறிப்பிட்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக

நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் உயிரிழப்புகளும் பொருள் இழப்புகளும் ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். நிவாரணப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு அமித் ஷா வலியுறுத்தினார். அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக நமது தொழில்துறையினருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக ஐரோப்பிய யூனியனுடன் பேச்சு நடத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எந்தவொரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிரச்சினைகள் உருவாவதற்கு முன் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அம்மாநிலத்தின் குணாவில் சிமெண்ட் தொழிற்சாலை அமைப்பதற்கான கட்டுமானப் பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழிற்சாலை மூலம் இப்பகுதியில் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார். தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கியிருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்கவுள்ளது. உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்திர சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும் திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். குப்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் குப்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக குப்பம் நகராட்சியில் பணியாற்றி வரும் அனைத்து அலுவலர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் வெற்றி நிச்சயம் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஸ்வக்விந்தர் சிங் சுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சிறந்த மின்னணு நிர்வாகத்திற்கான பல்வேறு தேசிய விருதுகளை இந்த துறை பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசின் சேவைகளை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் இந்த துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் மின்சார பேருந்து திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு 200 பேருந்துகள் வழங்கப்பட உள்ளன. இந்த பேருந்துகள் சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவத்தில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறைக்கு சொந்தமான சோதனை சாவடியை நோக்கி வெடிப்பொருட்களுடன் வந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைனும் ரஷ்யாவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. யுக்ரைன் ஒப்பந்தத்தை மீறி ஆயிரக்கணக்கான தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. குறிப்பாக மக்கள் வசிக்கும் இடங்களிலும் இந்த தாக்குதல் நடத்த

0: பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரஷ்யாவும் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைன் குறை கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கஜகஸ்தானின் அல்மாட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் விவான் கபூர் நீரு இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிராக 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சென்னை அணி சற்று முன் வரை 15.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. ஜோஷ் இங்கிலீஷ் அதிரடியாக ஆடி 33 பந்துகளில் 85 ரன் குவித்தார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் ரிஷிகந்தா சிங், ராஜா முத்துப்பாண்டி உட்பட 8 பேரும், மகளிர் பிரிவில் கோமல் கோஹர், பிந்தியாராணி தேவி உட்பட 8 பேரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நாளை தொடங்கி 17 தேதி வரை நடைபெறவுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கராகா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25.

0: உழவர் உலகம் நிகழ்ச்சி கேட்பதற்கு முன்,
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
5: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
6: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000005.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: புதிய Volkswagen Taigun கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகுனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி வள்ளல்மணியை வளர்த்திடவே, நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, வான்கோழி வளர்ப்பு, தாராவிளை, சி கிருஷ்ண பெருமாள் அவர்களுடன் நேர்முகம், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுந்தீவன பயிர்கள், திருப்பதி சாரம், வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: உழவர்கள்தான் நம் உலகிற்கே அச்சாணி. செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் மண் வளம் குறைகிறது. உழவர்களுக்கு உதவியாக இருக்கும் தேனி, வண்ணத்துப்பூச்சி, மண்புழு போன்ற உழவர்களின் நண்பர்களை அளிக்கிறது. ஆகவே இயற்கையை பேணுவோம், விவசாயம் காப்போம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இதில் வான்கோழி வளர்ப்பு, தாராவிளை, சி கிருஷ்ண பெருமாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
4: குமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஆடு மாடு கோழி இதுலயும் வந்து கோழிகள்ல வந்து நாட்டு கோழிகளை வந்து சில பேர் வந்து வளர்த்து அதை ஒரு விற்பனை வாய்ப்புல இருந்து சரி கோழி குஞ்சுகளை விற்பனை பண்றது, முட்டை விற்பனை பண்றது, இப்படி தொழில்கள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில வான்கோழிகள் வளர்ப்பு வந்து குறிப்பிடும்படியா 20 வருடத்திற்கு மேல செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை தான் சந்திக்க போறோம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: குறிப்பிடும்படி அந்த வான்கோழிகளை வந்து எத்தனை வருடமா வளர்த்துட்டு இருக்கீங்க?
5: நான் 20 வருடங்களுக்கு மேலாக வளர்த்துட்டு இருக்கேன். பந்து வான்கோழி வளர்த்துட்டு இருக்கேன். நான் முதல்ல வந்து நம்ம குமரி எஃப்எம் தான் விளம்பரம் கொடுத்திருந்தாங்க. நந்தனத்துல வான்கோழி வளர்க்கு பயிற்சி கொடுக்கறதா விளம்பரம் போட்டாங்க. அதை பார்த்துதான் நான் நந்தனத்துல அப்ளை பண்ணியிருந்தேன். கோழியின ஆராய்ச்சி நிலையத்தில் வச்சு ஒரு வாரம் ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் தொடங்கும் போது வந்து 100 கோழியில்தான் தொடங்கினேன். 100 கோழி வளர்த்துதான் அதன் 100 கோழியை விற்க முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்துட்டு இருந்து போக போக போகதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னிட்டு வந்தது வான்கோழி வளர்ப்புல. மக்கள் அப்போதுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு வந்து வான்கோழியை வந்து யாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடவும் இல்லை. அப்ப நாகர்கோவில்ல ஒரு சில கடைகள்ல தான் வான்கோழி விற்பனை நடந்துட்டு இருந்து அவங்ககிட்ட எல்லாம் போய் காக்கும்போது அவங்கள ரொம்ப முதல்ல போது ரொம்ப ரேட்டு குறவாட்டம் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப விற்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா தான் இருந்துட்டு இருந்து அதுக்கும் போதுதான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வான்கோழி இங்க இருக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு மக்களா சாப்பிடுறதுக்கு பழகிதான் இப்போ அது வந்து நல்ல நிலையில போயிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் ஒரு 1000 கோழி என்கிட்ட தற்சமயம் இருந்துட்டு இருக்கு. இப்ப 1000 கோழியுமே நல்ல சேல்ஸ் ஆகி போயிட்டு தான் இருக்கு.
4: வான்கோழி வளர்க்க ஆரம்பிக்கும் போது இப்ப சாதா நாட்டுக்கோழி மாதிரிதானா இல்ல?
5: கோழி வளர்ப்புனாலே நாட்டுக்கோழி வளர்ப்பு ஒண்ணுதான், வான்கோழி வளர்ப்பும் ஒரே முறைதான். ஒரே முறையில தான் வளர்க்கும். வான்கோழியும் வெளியே விட்டுதான் பெரும்பாலும் வளர்க்கணும். செட்டுக்குள்ள வச்சு வளர்க்கறதுனாக எப்பவும் குவாலிட்டியான தீவனம் கொடுக்கணும். குவாலிட்டியான தீவனம் கொடுக்க அதுக்கு கரெக்டான சத்துக்களை கிடைச்சாதான் அது கரெக்டான முறையில வளரும். வெளியே விடும்போது நம்ம ஒரு சத்துக்கள் குறைஞ்சாலும் புல்லில் நிறைய வைட்டமின் சத்துக்கள் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, எக்ஸ்ட்ரா புரோட்டீன் கிடைக்கும். அதனால வெளியே விட்டும் போது கொஞ்சம் செலவும் குறையதான் செய்யும், குவாலியும் ஆரோக்கியமான முறையில வளர்ந்துட்டு இருக்கும்.
4: அதாவது குறிப்பா வந்து இந்த வான்கோழி வளர்க்க ஆரம்பிக்கும் போது எங்க இருந்து வாங்கினீங்க, எத்தனை கோழி குஞ்சுகளை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சீங்க?
5: நான் முதல்ல வான்கோழி குஞ்சுகள் வாங்கும் போது நந்தனம் கோழி ஆராய்ச்சி நிலையத்துக்குதான் குஞ்சு வாங்கி வளர்த்துட்டு இருந்தேன். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எல்லாம் அங்கதான் வாங்கினேன். அப்ப வெளியே வந்து வான்கோழி குஞ்சுகள் கிடைக்கல, யாருமே வெளியே கேச்சரி அப்படியெல்லாம் வைக்கல. அது 3 வருஷம் கழிச்சு அப்ப எல்லாம் குஞ்சு வாங்குறதே சிரமமான விஷயம் தான். அங்க நந்தனத்துல டிடி எடுத்து

0: கொடுக்கணும், அவங்க சீனியாரிட்டி படி தான் தருவாங்க. இங்க இருந்து மெட்ராஸ்ல பெய் எடுத்துட்டு வரணும், ட்ரெயின்ல கொண்டு அதெல்லாம் சிரமமான விஷயமா தான் இருந்துட்டு. அதுக்கும் பிறகுதான் திண்டுக்கல் கடத்தால ஆண்டிப்பட்டி கோட்டையில வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கேச்சரியும் வச்சிருக்காங்க, பெரிய குவாலியை வச்சிருந்தாங்க. எல்லாமே அவங்க கிட்ட தான் குஞ்சு வாங்க தொடங்கணும். அவங்க பிறகு 300 குஞ்சு அவர்கிட்ட வாங்கினேன். 3 வருஷம் கழிஞ்சு 300 குஞ்சு அது இப்ப வளர்க்கும் விற்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா தான் இருந்துகிட்டு இருந்து. ஒரு 10 வருஷம் வரைக்கும் அது சிரமமான விஷயம் தான். அதுக்கு மேலே தான் மக்கள் சாப்பிட பழகினாங்க. வான்கோழின்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட தொடங்கிதான். இப்ப எல்லாம் என்ன போல நிறைய பேர் வான்கோழி வளர்க்காங்க, நிறைய கோழிகள் சேல்ஸ் ஆகுது. தமிழ்நாட்டில கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் அதிக அளவுல வான்கோழி சேல்ஸ் ஆகுது. கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் எல்லா கடையிலயுமே சேல்ஸ் ஆகுது. ஒரு பிராய்லர் வெட்டக்கூடிய கடையில் எல்லா கடையிலயுமே ஒரு வான்கோழி வாங்கி வெட்டதான் செய்யாங்க. இப்ப எல்லாம் மாசம் ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 1000 கிலோ வான்கோழி கிட்ட சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்கு.
1: சரி, மற்ற கோழிகள் இருந்தாலும் இப்போ நாட்டுக்கோழி இருக்கு, அப்புறமா தாரா கோழி இருக்கு, அப்புறமா பாத்துக்கோழி இருக்கு. இந்த மாதிரி கோழிகள் இருந்தாலும் கூட நீங்க உங்க இந்த இடத்துல வான்கோழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும். இந்த கோழி வளர்த்தா லாபகரமா செய்யலாம், இல்ல இந்த தொழில் செஞ்சா ஒரு வெற்றிகரமா இருக்கலாம் அப்படிங்கறத ஏதாவது ஒரு பின்புல அடிப்படையில ஏதாவது யோசனை பண்ணி தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. அது எப்படி ஆரம்பிச்சீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க.
0: கோழிகள் நிறைய இருக்கு, ஆனா கோழிகள்ல ஒரு வித்தியாசமான கோழியை வளர்க்கணும்னா வான்கோழியை நான் தேர்வு பண்ணினேன். வான்கோழி வந்து டேஸ்ட்ல கூட இறைச்சி தான், ஆனா மக்கள்கிட்ட அந்த அளவு இல்லை. இருந்தாலும் நம்ம வித்தியாசமான ஒரு கோழி வளர்க்கணும், வித்தியாசமான ஒரு தொழில் பண்ணணும், அந்த இதுல தான் நான் வான்கோழி வளர்க்கறதுக்கு தயாராகினது. எல்லா கோழிலையும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். நாட்டுக்கோழி எடுத்துட்டா எல்லா இறைச்சியும் ஒரே இதுல தான் இருக்கும், பிராய்லர் எடுத்தா ஒரே டேஸ்ட்ல தான் இருக்கும். வான்கோழியில மட்டும் இறைச்சி வந்து 3 விதமான இறைச்சிகளால இருக்கு பாத்துங்க டேஸ்ட்.
1: இப்போ வான்கோழியில வந்து இறைச்சிக்காக வந்து அதிகமா விற்பனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த வான்கோழிகளை வளர்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான இடங்கள்ல அதிக அளவு வெயில் தாக்கம் இருக்காது, ஓரளவு வெயில் இருக்கக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுக்கலாமா, இல்ல நிழல் பாங்கான இடத்துல வந்து வளர்ப்பு முறையை நம்ம தேர்ந்தெடுக்கணுமா, அதை கொட்டகையெல்லாம் எப்படி வைக்கணும் அதை கொஞ்சம் சொல்லுங்க.
0: வான்கோழி வளர்க்குறது கொட்டகை வந்து நம்ம விருப்பத்துக்கு வச்சுக்கலாம். வான்கோழியை வந்து கொட்டகைக்குள்ளே வச்சு வளர்க்க விரும்ப கூடாது. அது வான்கோழி வந்து சுதந்திரமா வெளியே தெரிஞ்சாதான் அந்த கோழி ஆரோக்கியமா இருக்கும். அதனால கொட்டகை வந்து சாதாரணமா 1-7 அடி உசரத்துக்கு போடலாம். போட்டாச்சுன்னா 1-5 அடி திறந்துதான் இருக்கணும், வலைதான் போடணும். 1-2 அடிக்கு நம்ம சாதா செங்கல் ஏதாவது வச்சு அடைச்சிக்கலாம். அதுக்கும் பிறகு எல்லாம் திறந்து இருக்கணும், மேல மட்டும் தனியாத அளவு போட்டா போதும். வேற இல்ல கொட்டைக்கு பெரிய அளவுல இது இல்ல. ஆனா வளர்க்கக்கூடிய முறை நம்ம குவாலிட்டியா வளர்க்கணும், தீவனம் குவாலிட்டியா போடணும். கோழியை வெளியே விட்டு வைக்கும் போதுதான் புல்லுகள் எல்லாம் சாப்பிடும், அதுல நிறைய சத்துக்கள் இருக்கு.
1: இப்போ வாங்கி வளர்க்குறோன்னு வச்சுக்கிடுங்க, நீங்க வந்து சொன்னீங்க நந்தனம் பகுதியில போய் நிறைய கோழிகள் முதல்ல வாங்குறதுக்கு ஆரம்பிச்சேன், ரொம்ப சிரமப்பட்டு அங்க போய் ட்ரெயின்ல போய் ஏறி போய் வாங்குறது, இப்படி பல சிரமங்களுக்கு இடையில தான் நான் வளர்த்துக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. கோழி வளர்க்கறதா இருந்தா எத்தனை வயதுடைய கோழிகளை வாங்கி வளர்க்கலாம்?
0: கோழிகள் வந்து வளர்க்கறது வந்து டே ஓல்டாட்டும் வாங்கி வளர்க்கலாம். முதல்ல தொடங்கும் போது வந்து யார் வளர்த்தாலும் சின்ன கொஞ்சில வந்து அனுபவம் இல்லாத முறையில வந்து வளர்க்கறதுலாம் ரொம்ப சிரமமான விஷயம். அதுக்கு என்ன, குஞ்சு டே ஓல்டுன்னா 1 மாசம் வரைக்கும் கறி வைக்கணும். அது வந்து முதல்ல 1-3 நாளைக்கு பகலும் இரவும் சூடு கொடுக்கணும். இப்ப 3 நாள் கழிஞ்ச பிறகு இரவு மட்டும் ஒரு 1 மாசம் வரைக்கும் கறி வைக்கணும். கறி வச்சு சூடு கொடுக்கலன்னா சூடு ராத்திரி அந்த சூடு இல்லைன்னாக்கி அந்த கோழிகள்லாம் ஒரு இடத்துல கூடி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏறி கீழடக்க அவ்வளோ அப்படியுமே சித்திரம். அது வந்து எல்லாரும் கொஞ்சம் பராமரிக்க கொஞ்சம் முதல்ல வளர்க்கும் போது கொஞ்சம் பராமரிக்க வந்து சிரமமான விஷயம். அதனால முதல்ல தொடங்கும் போது 1 கிலோ ஸ்டேஜ், 1 கிலோ ஸ்டேஜ்ல ஒரு 2 மாசம் ஸ்டேஜ்ல வாங்கினா நீங்க அப்படி எல்லாம் அந்த இதுல இருந்துமே பார்க்க வேண்டிய தேவையில்லை. 2 மாசம் ஸ்டேஜ்ல வாங்கி வளர்க்க 2 மாசம் ஸ்டேஜ்ல வந்து கொஞ்ச நாள் தீவனம் போடலாம். கரெக்டா தீவனம் போட்டுட்டு நம்ம 2-3-4 மாசம் கழிஞ்ச பிறகு நம்ம என்ன தீவனம் போட்டோமோ அதுக்குன்னு குவாலிட்டியான முறையில வளரும். தீவனம் கரெக்டான தீவனம் சாட்டு தீவனம் வாங்கி போட்டு கடலை புண்ணாக்கு அப்படி எல்லாம் கூட ஆக்ட் பண்ணி போடும் போது குவாலிட்டியா வளரும். குவாலிட்டியா வளரக்கூடிய கோழிகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதல் இருக்கும், நோய்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லாம நம்ம ஏதாவது 2 மாசம் வளரும் அப்படின்னு சாதா ஏதாவது சுவாறு வாழையில அப்படி இப்படின்னு போட்டோம்னா அந்த குவாலியில குவாலிட்டி இருக்காது, நோய்கள் அதிகமான அளவுல தாக்க வாய்ப்புகள் இருக்கு.
1: நம்ம கிட்ட வந்து இருக்கக்கூடிய கோழிகள் குறைந்தபட்சம் எவ்வளவு, அதிகபட்சம் எத்தனை வயதுடைய கோழிகள் வரைக்கும் நம்ம கிட்ட பண்ணையில இருக்கு?
0: என்கிட்ட வந்து 2 மாசம் ஸ்டேஜ்ல இருந்தே இருக்கு. ஒரு பேஜுக்கு 300 கோழி வச்சு 1-2 மாசத்துக்கு இருக்கா வாங்கி விட்டுட்டே இருப்போம். 2 மாசத்துக்கு சேல்ஸ் ஆவாவ நாங்க குஞ்சு வாங்கிட்டே இருப்போம். பெரிய கோழி சேல்ஸ் ஆகி போயிட்டு இருக்கோம், அடுத்தால இது சேல்ஸ் ஆக முடிய விட அந்த இது வர அடுத்த பேஜ் அடுத்தால சேல்ஸ் பண்ணுவோம். அப்படி ரொட்டேஷன்ல தான் வந்துட்டு இருக்கு.
1: அடகா கவிக்கிற முறை எப்படி?
0: கோழியில அடகாக்க வச்சு இவ்வளவு தினமா குஞ்சு எடுக்க முடியாது ஒரே நேரம். இப்ப நான் 300 குஞ்சு ஒரே ஸ்டேஜ்ல வாங்கினா நான் வந்து வாங்குறது கரைக்கு பர்பஸ்ல தான் வளர்க்குது. அப்ப என்னன்னா நான் வந்து அந்த ஆண்கோழி மட்டும் தான் வாங்குவேன். அப்ப ஆண்கோழி மட்டும் வாங்கினா 1-2 மாசம் 1 கிலோ ஸ்டேஜ் வந்த உரை தான் அது அலையே தெரிய வரும். அப்ப அந்த ஸ்டேஜ்ல நான் வாங்குவேன். அப்ப 2 கிலோ ஸ்டேஜ்ல இருந்து 7 கிலோ ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கு. அதுல வந்து நாட்டுக்கோழியில வச்சு நம்ம அந்த அளவு எடுக்க முடியாது, ஒரே டைம்ல கோழி எடுக்க முடியாது, முட்டை வரதான் செய்யும், வான்கோழியும் அடகாக்கதான் செய்யும். நம்ம நாட்டுக்கோழிலையும் வச்சு எடுக்கலாம்,

0: ஆனா வந்து நம்ம ஒரே ஸ்டேஜ்ல ரொம்ப நாட்டுக்கோழிகள் வச்சு எடுக்கவும் முடியாது. அதே இதுல வான்கோழி நம்ம வளர்க்கணும்னா வான்கோழி மட்டும்தான் வளர்க்கணும், இல்ல நாட்டுக்கோழி நம்ம வளர்க்க முடியாது. அது வந்து எதிர்வினை செயல், அந்த கோழில உள்ள வைரஸ் இதுக்கு பிடிக்காது, இதுல உள்ள அதுக்கு ஒத்துக்காது, பிரச்சனைகள் நம்ம மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அதனால நம்ம ஒரே இதுல அப்படி வளர்க்க முடியாது. ஏன்னா பெரிய பண்ணைகள் இருக்குல்ல, அந்த தருமபுரியில இருக்கு, வாண்டிப்பட்டி கோட்டையில இருக்கு, அங்கெல்லாம் சொல்லி வச்சு நாம குஞ்சு வளர்த்து அப்படியே உள்ள அங்க வளர்க்க சொல்லி 2 மாசம் செய்து வந்தோடனே அந்த ஆண் கோழிகளை மட்டும்தானே பிரிச்சு வாங்குவேன். அதனால கறிக்குங்கும் போது அப்படிதான் வளர்க்க முடியும். இல்லாம பெண் கோழி வளர்த்தா நமக்கு பிரயோஜனம் வராது. அது பிரயோஜனப்படுறதுக்கு கேச்சரி வச்சிருக்கவங்களுக்கு அது பிரயோஜனப்படும். அவங்களுக்கு 8 மாசம் ஆகணும் முட்டை விட, அந்த முட்டை இட வைப்பாங்க, குஞ்சு எடுப்பாங்க, அது அவங்களுக்கு அது தனி லாபம். அவங்க நிறைய அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல வான்கோழி வளர்க்கவங்க மட்டும்தான் கறி பர்பஸ்ல கோழி வளர்க்குது. அங்க தருமபுரி, நாமக்கல் அங்கெல்லாம் வளர்க்கவங்க வந்து அந்த குஞ்சு பர்பஸ் மட்டும்தான் கேச்சரி. அவங்க முட்டைக்காண்டு தான் பேரண்ட் தான் வச்சிருப்பாங்க, முட்டை வைப்பாங்க, முட்டை எடுத்த உடனே கோழியை விலை கொடுப்பாங்க. அது கோழி வந்து கல்சு கோழின்னு சொல்லுவோம். அந்த கோழி வந்து ருசி இருக்காது. அந்த கோழியை வந்து முட்டையோட 1 வருஷம் வரைக்கும் வச்சிருப்பாங்க, 1 வருஷம் 1.5 வருஷம் வர வைப்பாங்க. அப்ப அந்த முட்டை விடுற அந்த கோழிக்கு அந்த நெச்சத்து அப்படி எல்லாம் போய் அந்த கோழி டேஸ்டே இருக்காது, நாறு போல இருக்கும். அந்த கோழி விலைக்கு வரதான் செய்யும்.
1: சரி, இப்போ நம்மகிட்ட இருக்கிற கோழிகள்ல இப்போ ஆண் கோழி பெண் கோழி அப்படின்னு சொன்னீங்க, ஆண் கோழிகளை அதிகமா வாங்கி வளர்க்குறேன். நம்ம வந்து வளர்க்கறது வந்து அதிகமா வந்து அதாவது இறைச்சிக்காக தான் அதிகமா வளர்த்துட்டு இருக்கோம், விற்பனையும் அதுக்குதான் நம்ம ஊர் பகுதிகளில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு பண்ணையா இருந்துச்சுன்னா இத்தனை ஆண் கோழிகளுக்கு இத்தனை பெண் கோழிகள் அப்படிங்கிற ஒரு விகிதம் இருக்கும் இல்லையா, அது எப்படி என்ன கணக்கு?
0: இல்ல, அது வந்து நம்ம கறிக்கு வளர்க்கக்கூடிய கோழில வந்து அந்த இது பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. அது வந்து பேரண்டுக்கு வச்சிருக்கவங்க வந்து 5 பொட்டைக்கு 1 சாவல் வச்சிருப்பாங்க, அப்பந்தான் அது கரெக்டான இதுல முட்டைகளை பொறிக்க வரும். நமக்கு அப்படி இல்ல, நமக்கு கறி மட்டும்தான். கறிக்கு வளர்க்கும் போது அது எப்படி முட்டை விடுவா விடலையா அந்த இது பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. இதுல மிஸ் ஆகி போட்ட வழி கிடக்கதான் செய்யும். ஆனா அது 8 மாசம் ஆகியாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா முட்டை விடாதான் செய்யும். ஆனா நம்ம வந்து முட்டை எடுத்து ரொம்ப சேல்ஸ் ஆகும் செய்ய, யாரும் வளர்க்கு அப்படி குஞ்சுகள்லாம் வைக்க மாட்டாங்க. அதனால நம்ம அந்த இதுக்கு விரும்புற அந்த கோழி வருவோம்னா அந்த யாரா போட்ட வழி கேட்டாங்கன்னா அந்த உடனே சேல்ஸ் பண்ணிட்டு கொடுத்துருவேன்.
1: உங்ககிட்ட இப்ப பண்ணையில வந்து கொஞ்சம் நிறைய கோழிகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, இருந்தாலும் அதுல வந்து கிடைக்கக்கூடிய முட்டைகளை வந்து நீங்க கடைகளுக்கு விற்பனை பண்றது, அதாவது வான்கோழி முட்டையெல்லாம் கடையில கூட ஆம்லேட் போட்டு எல்லாம் சாப்பிடுறாங்க, கிடைக்கும் சில கடைகள்ல, அப்படி விற்பனை ஏதாவது உண்டா?
0: இல்ல பாத்துட்டுங்க, வான்கோழி முட்டை நம்மகிட்ட சேல்ஸ் ஆகவே செய்யாது. யாராவது ஒருத்தான் ஒரு மாசைக்கு ஒரு ஆளு, சரி எனக்கு 5 முட்டை இருக்கா 7 முட்டை இருக்கா அப்படின்னு தான் கேட்காங்களே வழியே, இல்லாம அதிக அளவுல முட்டைகள்னு யாருமே என்கிட்ட இதுவரை கேட்கல. அப்படி நம்ம அதிக கோழிகள் வச்சிருந்தோம்னா கோழி முட்டைகள் வந்துட்டுனா நம்ம இங்க இருந்து சேலத்துக்கு தான் அனுப்பணும். கேச்சேரி சேலம் தான் இருக்கு. இங்க இருந்து நம்ம சேலத்துக்கு போறதுக்குள்ளேயே பாதி முட்டை வந்து டேமேஜ் ஆயிரும். ஏன்னா இங்க இருந்து அங்க வர டிரான்ஸ்போர்ட்ல போகும்போது ஆடி ஆடி ஆடி ஆடி இப்படி பண்ணும் போது அந்த முட்டை நம்ம அங்கிருந்து கொண்டு போய் நம்ம பிரயோஜனப்படுத்த முடியாது. அதனால அந்த பொட்டக்கோழினால நம்ம அது வராத அளவுக்கு தான் பார்ப்போம். மேக்சிமம் இப்படி வந்துட்டுன்னா கிடக்கும், அது கறிக்கே வித்துருவோம். இல்ல முட்டைக்கு நீ முட்டை பர்பஸ்ல கோழி வளர்க்கவே மாட்டேன்.
1: நீங்க முட்டை சாப்பிட்டு பார்த்து உண்டா?
0: முட்டை சாப்பிடுறதுன்னா நம்ம சாதாரண கோழி போல் தான் இருக்கு. ஆனா அது இதுல வந்து சாதா பிராய்லர் முட்டையை விட சத்து கூடல் இருக்கு. அதுல வந்து சளிக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இருக்கு பாத்துடுங்க. இதுல சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய பேர்த்து வாங்கி கொடுப்பாங்க. கிண்ணி கோழி முட்டையை நிறைய கொடுப்பாங்க, அது கூட வான்கோழி முட்டையை நிறைய பேர் வாங்கி கொடுக்காங்க, பரவாயில்லன்னு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இப்போ இந்த மாதிரி வளர்ப்பு முறையை பின்பற்றீங்க, ஒரு பண்ணையா இருந்துச்சுன்னா எத்தனை கோழிகள் வரைக்கும், அதாவது இடைவெளி, ஒரு கோழிக்கு கோழி இவ்வளவு இடைவெளி, ஒரு பண்ணையா இருந்தா இத்தனை சதுர அடியில இத்தனை கோழிகள் வளர்க்கலாம் அப்படின்னா என்ன கணக்கு?
0: நம்ம செட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கதா இருந்தா ஒரு கோழிக்கு 5 சதுரடி வேணும் பாத்து. ஆனா அதே இது சாயங்காலம் செட்டுக்குள்ள விடும்போது அதுக்கு சதுரடிங்கிறது தேவையில்லை. அது வந்து நம்ம கோழி அது இருக்க இடம் இருந்தாலே, படுக்க இடம் இருந்தாலே போதும். இது ராத்திரி படுக்கும், காலத்து வந்தாச்சுன்னா ஒரு 8 மணிக்கெல்லாம் வெளியே வந்துடும். அது பகல அப்படி செட்டுக்குள்ள கோழி நெருக்கமா நம்ம வச்சிருந்தோம்னாக்கி கண்டிப்பா அது இறக்கக்குள்ள வாய்ப்பு தான் இருக்கு. அதுக்கு வந்து ஓவர் ஹீட் ஆகும் போது ஹீட் ஸ்ட்ரோக் வரும், அதுல வந்து நிறைய மால்டாலிட்டி ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உள்ளாச்சி வளர்க்கதா இருந்தா 5 சதுரடிக்கு ஒரு கோழியை தான் வைக்கணும். வெளியே விட்டு வளர்க்கதா இருந்தா நம்ம எவ்வளவு எண்ணெல்லாம் வச்சுக்கலாம், எந்த இதுவும் பார்க்க வேண்டிய கோழியாக சாயங்காலம் அடைக்கும் போது அடைக்கும், வெயில வந்து தந்தபுரம் தான் அடைப்போம். காலத்தை தொந்த எந்த கோழி இருக்கு இடம் மட்டும் இருந்தா போதும் அதுக்கு.
1: சரி, இப்போ இந்த மாதிரி கோழிகள் வளர்க்கறதா இருந்தால் என்ன மாதிரி வளர்ப்பு முறை? இப்போ நீங்க சொன்னீங்க வெளிமேய்ச்சலுக்கு எல்லாம் விடுறேன் அப்படின்னு சொன்னீங்க, வெளிமேய்ச்சலுக்கு விட்டா புல் பூண்டுகள் புழுக்கள் எல்லாம் சாப்பிட்டு அது ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையே கோழிகளுக்கு உருவாக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது தவிர மற்ற உணவு முறைகள் என்னென்ன உணவு முறைகளை பின்பற்றுறீங்க? சின்ன கோழிகளா இருந்தாலும் சரி, தரம் வாய்ந்த கோழிகளா இருந்தாலும் சரி, சாதாரண அன்றாடம் பின்பற்றக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன?
0: உணவு முறையில வந்து நம்ம செட்டுக்குள்ள வச்சு வளர்க்கும் போது கரெக்டான தீவனம் வந்து கம்பெனி தீவனம் கொடுத்தே ஆகணும். அதான் வந்து கம்பெனி நிறைய கம்பெனிகள் இருக்கு, ஆனா குவாலிட்டியான தீவனம் கொடுக்கணும் பாத்துடுங்க. இல்லைன்னா அந்த தீவனத்தினாலேயே நிறைய பிரச்சனைகள் வருவு பாத்துடுங்க. தீவனம்னா கம்பெனி தீவனம் நம்ம வாங்கி போட்டுட்டு இருக்கோம், அவங்களே என்னென்ன ஆகி இந்த ஃபார்மெல்லாம் நிறைய நிறைய மாத்தி மாத்தி இது பண்ணாங்க. மாத்தி பண்ணும் போது வந்து பிராய்லர்

0: ஒத்துக்கிடும். வான்கோழிக்கு நிறைய இதுகள் வந்து ஒத்துக்கிடாம லிவர்ல வந்து நிறைய பாதிப்புகள் எல்லாம் சில நேரம் ஏற்படுத்தும். அதை வந்து நம்ம கரெக்டா கவனிக்கணும். அந்த தீவனத்தினால் இது வரக்கூடிய கம்ப்ளைண்டா, நோயிற்குள்ள அறிகுறியா இது அப்படின்னு பாக்க, நம்ம முதல்ல ஒரு கோழி இறந்தாச்சுன்னா உடனே நம்ம சிம்டம்ஸ் பாக்கணும். பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உடனே வந்து போஸ்ட்மார்டம் கொண்டு போகணும். நம்ம இப்ப போனோம்னா நேரா திருநெல்வேலி ராமையம்பட்டினம்ல வெட்டினரி காலேஜ் இருக்கு. கொண்டு போயாச்சுன்னா போய் அங்க கொடுத்துக்கிட்டு நம்ம என்னென்ன நோய் அறிகுறியில இவ்வளவு கோழி இருக்கு, இத்தனை கோழி சித்திருக்கு அப்படின்னு நம்ம எழுதி கொடுத்துட்டு வந்தோம்னாக்கி சரி நீங்க போங்கன்னு சொல்லி அங்க நம்ம வாரக்குள்ளேயே அவங்க போஸ்ட்மார்டம் பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன நோய் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்மா கரெக்டா சொல்றாங்க.
1: அது மாதிரி சொல்றதுனால உங்களுக்கு வந்து அடுத்தது இருக்கக்கூடிய கோழிகளை எப்படி காப்பாத்தலாம், அதுக்கு என்ன மருத்துவ முறை பின்பற்றலாம், அதை காப்பாத்துறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட முடியுது.
0: இது வந்து நம்ம கரெக்டா முதல்ல இது என்ன நோய்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அதுக்கு அது இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படின்னு இது கரெக்டா உடனே நம்ம கொடுக்க தொடங்கிடலாம்.
1: சரி, இப்படிப்பட்ட நோய்கள் நிறைய நோய்கள் தாக்கும், அதுல இருந்தெல்லாம் காப்பாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன மாதிரியான நோய்கள் நம்ம வான்கோழிகளை தாக்குது?
0: வான்கோழிகளை தாக்குது வந்து நிறைய நோய்கள் இருக்கு. வந்து ஒன்னு வந்து ரத்த கழிச்சல், ரெண்டாவது வந்து ராணிக்கட், மூணாவது வந்து பவுல் கால்ரா. என்ன சாதா சின்ன சின்ன வைரஸ்களால அப்படி ஒரு இது வரும். அப்போ இதுல என்னன்னா நம்ம முதல்ல வந்து பாக்கினா ரத்த கழிச்சல், ரத்த கழிச்சல் கோழியை பார்த்த உடனே தெரியும் அது எச்சத்துல ரத்த லேசா சிவப்பு சிவப்பு கலர்ல அப்படி கிடக்கும். அப்ப அதுக்கு வந்து அது நம்ம செட்டு செட்டை வந்து செம்மையா பராமரிச்சுட்டு இருந்தோம்னா ஒரு நோயும் வராது. செட்டுக்குள்ள ஈரம் கிடந்து அந்த கோழி ஈரத்திலே இருந்துன்னா ரத்த கழிச்சல் ஆயிரும். ரத்த கழிச்சலுக்கு மருந்து கொடுக்கணும்னா இல்ல அப்படின்னா அது மால்டாலிட்டி தான். அப்போ அது அடுத்ததுலன்னா ராணிக்கட்டு. ராணிக்கட்டுக்கு வந்து நம்ம கால்நடை ஆஸ்பத்திரியில வந்து சொல்லியாச்சுன்னா அவங்களே வந்து 4 மாசத்துக்கு ஒருக்கா ஊசி போட்டு தருவாங்க. இவ்வளவு கோழிக்கணும் ஊசி போடணும்னு சொன்னா அவங்களுக்கு மருந்து வரும், வாரத்துக்கு ஒரு நாள் மருந்து வரும். அப்ப அந்த மருந்துலயே வந்து டாக்டர் நமக்கு போட்டு தருவாரு, இல்ல போட முடியல நமக்கு எனக்கெல்லாம் போட தெரியும். அப்ப மருந்து இருக்கு நீங்க போட்டுருக்கலாம் அப்படின்பா, இல்லன்னா போட முடியலன்னா போட்டும் தருவாங்க. அதை நம்ம கரெக்டா பராமரிக்கணும். இது வந்து சாதா நாட்டுக்கோழிக்கு இடையிடையே வரம் பத்துடுங்க. வந்து ஊர்கள் எல்லாம் வந்து சாவும், ஆனா அவங்க அது வீட்டுல வழி 10 கோழி அப்படின்னு போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. நமக்கு அந்த இதை ஊசி போடல அப்படின்னு சொன்னா அந்த கோழிக்கு அங்க வரக்கூடிய நேரம் நமக்கு வந்துடும். அங்க இந்த கோழிகளை வந்து அவங்க எல்லாம் பூத்தணும் அப்படி இப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அந்த அளவு கிடக்கும் சில நேரத்துக்கு தள்ளி தீத்தி எங்கேயா எரிவாவ, அதுல நாய் கடிச்சு ஏதாவது நாய்கள் அங்க கொண்டு போட்டுடலாம். இல்ல அண்ணாக்கு நமக்கு பக்கத்துல அவங்களே அந்த கோழி நம்ம பண்ணிக்கிட்ட கோழி மேயக்கூடிய இடங்கள்ல பக்கத்திலேயே போட்டு விடுவாவ, அப்படியே போட்டு அதுல இருந்து நமக்கு வந்துடும். இப்படி ஒரு மாசத்துக்கு ஒருக்கா தண்ணியில நல்ல ஐஸ் தண்ணியில வச்சு தீவனத்தை போட்டு ஒரு 2 மணிக்கு தண்ணி விடாம வச்சுட்டு தண்ணியை வச்சோம்னா ஒரு அந்த குளிர் மாறுக்குள்ள குடிக்கணும். ஒரு மணிக்கூர்ல அது அரை மணிக்கூர்ல தண்ணி குடிச்சிட்டுனா போதும், அது ஒரு மாசம் ரொம்ப கடந்து மோசமா இருந்தாதான் அந்த பவுல் கால்ரா வரும். பவுல் கால்ரா வர்றது பார்த்தாலே தெரியாது, அந்த எச்சத்துல வந்து வெள்ளை வந்து கூடிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். லேஸ் கலர் மஞ்சள் அப்படியே வெள்ளையில இருக்கும். அது வந்து முதல்ல லேசா தெரியும், அதுபோல கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு அதுபோல எச்சம் வராம அந்த தனி அந்த மஞ்சள் கலர்ல போக தொடங்கும். அதுக்கும் பிறகு அந்த தனி தான் போக தொடங்கின பிறகு அந்த கோழியை காப்பாத்த முடியாது. அது நம்ம முதல்ல செட்டுக்குள்ள டெய்லி போயிட்டு வந்து பாத்துட்டு இருக்கணும். அப்போ அந்த இது பிரச்சனை தெரியும்னா உடனே நம்ம மருந்து கொடுத்துட்டாப்போம். 5 நாள் வரைக்கும் இப்படிதான் இருக்கும். 5 நாள் கழிச்சு இறப்பு வரும். இறப்பு வர வந்த பிறகு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அந்த இதுல வந்து பாதிச்ச கோழிகள் பேர் அது நம்ம முதல்ல தெரிஞ்சிட்டோம்னா முதல்ல மருந்து கொடுத்தோம்னா ஸ்டாப் ஆயிரும். அதே போல கோழி இறக்கும் 5 நாளைக்கு முன்னாடி அந்த கோழியில நோய் இருக்கும். இறந்த பிறகு பாக்கணும்னுச்சாதான் மால்டாலிட்டி. நம்ம டெய்லி போயிட்டு இருக்கும் போது ஒரு கோழிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னாக்கி செட்டுக்கு சைட்ல உள்ள செட்டுக்குள்ள நிக்கும் போது அது கொஞ்சம் தூங்கிக்கிட்டு சைடு ஒதுங்க பாத்துட்டு நம்ம கால்த்த செட்டுக்குள்ள போய் பார்த்தோம்னாக்கி செட்டு அருவுல அப்படியே தூங்கிட்டு நிக்கும். அப்ப இது ஏதோ பால்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா தீவனம் குறையும். இப்ப 10 கிலோ ஒரு நாளை கால் தெரிஞ்சாங்க 10 கிலோ தீவனம் போட்டுட்டு இருக்கோம்னா 10 கிலோ ரெகுலரா சாப்பிடும். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் 8 கிலோ 2 கிலோ குறையும், அடுத்த நாள் 2 கிலோ குறையும். அப்படி தீவனம் குறைஞ்சிட்டு இருக்குன்னு தெரிஞ்சாலே அந்த கோழி பண்ண செட்டுக்குள்ள ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம கரெக்டா துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சாச்சுன்னா பாக்கணும், சிம்டம்ஸ் பார்த்து முதல்ல நம்ம மருந்து கொடுக்கணும். சிம்டம்ஸ் பார்த்துக்கணும், மருந்து கொடுத்து சரியாகல அப்படின்னு சொன்னா அதுக்கும் பிறகு கோழி இறந்த உடனே நம்ம போக வேண்டிய இடம் ராமையம்பட்டி வெட்டினரி காலேஜுக்கு போயாச்சுன்னா அங்க நோய் குறியியல் துறைன்னு இருக்கு. நம்ம கோழியை வந்து கொடுத்துட்டு வந்தா போதும், நம்மள என்ன பிரச்சனை இப்படி இது சிம்டம்ஸ் இருக்கு, இத்தனை கோழி இருக்கு, இதுல செத்து இருக்கு அப்படின்னு நம்ம நாகூரில் வாரதுக்குள்ளே அவங்க என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாகூர்கள்லயே நம்ம கொடுத்துட்டு இருக்க மருந்து சரிதான்னாக்கி அதே கொண்டிருமே இல்ல வேற நோய் அப்படின்னு சொன்னோம்னா வேற மருந்து நம்ம நாகூர்கள் வாங்கிண்டே உடனே கொடுத்துக்க தொடங்கிடலாம்.
1: இதெல்லாம் பராமரிப்பு முறை செஞ்சுட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு அனுபவம் வந்து ஜாஸ்தி, 20 வருஷத்துக்கு மேல வளர்த்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சில சந்தேகங்கள், யாழைக்கும் அடிச்சறக்கும் சொல்லுவாங்க, அதாவது அதாவது

0: இவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் சில சந்தேகங்கள் வரும், சில குழப்பங்கள் வரும். சமீபத்துல என்ன நுட்பம் கையாளுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை எப்படி இந்த கால்நடை மருந்தகத்தின் வழியா இல்ல கால்நடை மருத்துவர்கள் வழியா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது முகாம்களோ இல்ல தகவல்களோ ஏதாவது கிடைக்குதா? மருத்துவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு கால்நடை மருத்துவகத்தின் சார்பா?
1: நமக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க. எனக்கு நான் வந்து நந்தனத்துல எனக்கு ட்ரைனிங் தந்த டாக்டர் வந்து ராமையம்பட்டியில ஹெட்டா இருந்தாங்க. அப்ப அவங்ககிட்ட நான் என்ன தொடர்புனாலும் நான் அவங்ககிட்ட அந்த உடனே அடுத்த செகண்ட் சரி இப்படி நீங்க இப்படி இப்படி பண்ணுங்க இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படி இல்லைன்னா நம்ம பண்ணக்காரங்க நிறைய ரெண்டு மூணு நிறைய பேர் பெரிய பெரிய பண்ண வச்சிருக்கவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவங்ககிட்ட தெரிஞ்சாலும் அவங்களுக்கும் நிறைய இதுகள் வரும், அவங்களுக்கும் இதை விட நிறைய நோய்கள் வரும். அவங்க பெரிய பெரிய பண்ணையா வச்சிருக்கும் போது நிறைய டிசீஸ்கள் வரும் அவங்களுக்கு, அதுல இருந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: அதாவது இந்த வான்கோழி வளர்த்ததுனால ஒரு வளமான வாழ்வு தானா? எப்படி
1: வான்கோழி வளர்த்ததுனால பெரிய அளவுல என்ன இழப்புகளும் இருக்கு வருமானமும் இருக்கு. நோய்கள் வந்து இது ஆகும்போது நம்ம கொஞ்சம் இது பண்ணாலுமே நிறைய இழப்புகள் சந்திச்சிருக்கோம், இழப்புகள் சந்திச்சிருக்கோம், எல்லாமே சந்திச்சிருக்கோம். ஆனா இதுல வந்து தொழில் வந்து மோசமான தொழில்னு சொல்ல முடியாது, ஆனா வந்து வருமானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம நல்லா கரெக்டான முறையில பராமரிச்சுட்டு இருந்தோம்னாக்கி வான்கோழியில வந்து நஷ்டங்கிறது இல்ல.
0: அதாவது இதுவரைக்கும் வான்கோழி வளர்ப்பு எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், எப்ப இருந்து ஆரம்பிச்சேன், எப்படி வளர்க்க ஆரம்பிச்சேன், அது மட்டும் இல்லாம வளர்க்கும் போது என்னென்ன சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கு, அதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, எப்படி வளர்த்தா வெற்றிகரமான ஒரு வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தும், அது மட்டும் இல்லாம வான்கோழி வளர்ப்பு ஒரு அருமையான தொழில் தான், அதை வந்து செய்ய வேண்டிய முறைப்படி இல்லைன்னா ஏதாவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு கத்துக்கிட்டு அதை வந்து தெளிவா செஞ்சோம்னா வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வான்கோழி அனுபவங்களை நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக இவ்வளவு நேரம் அருமையாக அழகாகவும் பொறுமையாகவும் பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி.
2: இதுவரை வான்கோழி வளர்ப்பு தாராவிளை சி கிருஷ்ண பெருமாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: உடன் உரையாடியவர்
4: எஸ் சிவகுமார்.
5: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: பசுந்தீவன பயிர்கள் சாகுபடி தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள்.
6: ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம கொஞ்சம் கால்நடைகளுடைய வளர்ப்பு வந்து குறைவா இருந்தது. இப்ப திரும்பவும் அதிக அளவுல நம்ம கால்நடை வளர்க்கிறோம். நிறைய இளைஞர்கள் வந்து பால் பண்ணை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பால் பண்ணை வச்சிருக்காங்க, நிறைய பசுக்களை வளர்க்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே தேவையான ஒண்ணு என்ன அப்படின்னா தீவன பயிர்கள் சாகுபடி. ஏன் தீவன பயிர்கள் நம்ம சாகுபடி பண்ணணும்? நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா பசு வளர்த்தோம் அப்படின்னா வைக்கோல் கொடுப்போம், அதுக்கப்புறம் பண்டில வயல்ல எங்கேயாவது இருக்கக்கூடியதுல கொஞ்சம் பசும் புல்ல வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுப்போம், அதுக்கப்புறம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு அந்த மாதிரி கொடுப்போம். இது வந்து ஒரு பேலன்ஸ் டயட் மாதிரி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது கண்டிப்பா அந்த பசுக்கு அந்த மாதிரி கொடுக்கணும். இதுல வந்து இந்த வயல்ல போய் புல்ல கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை பசுந்தீவனமா கொடுக்கறத விட பசுந்தீவன பயிர்களே நம்ம கிட்ட இருக்கு, அந்த பயிர்ல நிறைய ரகங்கள் இருக்கு, அதை வந்து சாகுபடி பண்ணி நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய தோப்புலயோ தோட்டத்திலேயோ எதுலயாவது ஒரு ஓரத்துல அந்த பசுந்தீவன பயிர்களை சாகுபடி பண்ணணும்னா நம்ம பசு கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை நம்ம தோட்டத்தில இருந்தே எடுத்து அதுக்கு டெய்லி நம்ம கொடுக்கும் போது அது மிகவும் சத்துள்ளதா இருக்கும், அதனால பசு வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும், பாலினுடைய மகசூலும் அதிகமாக கிடைக்கும். இதுல முக்கியமா என்னென்ன பசுந்தீவன பயிர்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா புல் வகையை சேர்ந்தது வந்து கம்பு நெப்பேர் ஒட்டுப்புல் அப்படின்றது. அதாவது விவசாயிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 4, 5 புல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்ன அப்படின்னா கம்பு நெப்பேர் ஒட்டுப்புல் அப்படின்றது. அதே மாதிரி இப்ப சூப்பர் நெப்பேர் அப்படின்னு ஒண்ணு ஒரு ஒட்டுப்புல் சொல்லி விவசாயிகள் எல்லாம் சாகுபடி பண்றாங்க. இதுல 5 கம்பு நெப்பேர் ஒட்டுப்புல் பாத்தீங்கன்னா நீங்க சாகுபடி பண்றது ரொம்ப ஈஸி. அதுல வந்து கரணையை தான் நம்ம பயன்படுத்துவோம், 2 பட் இருக்கக்கூடிய கரணையை எடுத்துட்டு நடும்போது 1 பட் வந்து மண்ணுக்குள்ள இருக்கணும், 1 பட் வெளியே இருக்கணும். இடைவெளி பாத்தீங்கன்னா வரிசைக்கு வரிசை 60 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 50 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நம்ம நட்டுட்டு தண்ணி பாய்ச்சிட்டோம்னா அது அழகா வளர்ந்துரும். அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து ரொம்ப அதை பராமரிக்க வேண்டிய தேவைப்படாது. அதுவே 70 நாள் ஆன உடனே நம்ம முதல்ல வந்து அறுவடை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் 30 நாளைக்கு ஒரு தடவை நம்ம அறுவடை பண்ணி நம்ம மாட்டுக்கு போட்டுட்டே இருக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 5 முதல் 6 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு தடவை நம்ம நட்டதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப நமக்கு புதுசா வேணும், ஏன்னா ரொம்ப நம்ம பராமரிக்க முடியாம போகக்கூடிய சூழ்நிலையில திரும்ப இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு இன்னொரு இடத்துல புதுசா நம்ம நட்டுக்கலாம். இது ஒரு புல் வகையை சேர்ந்தது, பசுந்தீவனத்துக்கு மிகவும் சிறந்தது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சோளம், தீவன சோளம் அப்படின்றது. இந்த தீவன சோளம் வந்து மிகவும் சத்து அதிகமானது. இந்த புல்லை விட கம்பு நெய்ப்பேர் புல்லை விட தீவன சோளம் வந்து

0: சத்து அதிகமானது. இதுல வந்து மூன்று ரகங்கள் இருக்கு. நம்ம தீவன சோளம் இல்லாம மற்ற சோளத்தையும் தட்டையே வந்து கால்நடைக்கு தீவனமா கொடுப்பாங்க. ஆனா அது வந்து காஞ்ச பிறகு கொடுப்பாங்க. பசுந்தீவனமா கொடுக்கறது ஒரே நேரத்துல அதை வெட்டி கொடுக்கலாம், அந்த சோள தட்டையே பச்சையாவும் நம்ம கொடுக்கலாம். ஆனா ஒரு தடவை வெட்டின பிறகு திரும்பி வராது சாதாரண சோளம். ஆனா இதுல வந்து மல்டிகட் ஃபாடர் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மருதாம்பு தீவன சோளம். அதாவது எப்படின்னா, ஒரு தடவை நம்ம வளர்த்ததுக்கு அப்புறம் அதை அறுத்து மாட்டுக்கு கொடுத்துருவோம், திருப்பி ஒரு 30 நாள் கழிச்சு திரும்பவும் அறுத்து மாட்டுக்கு கொடுக்கலாம். அப்படியே நம்ம தொடர்ந்து வச்சுட்டே இருக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் வரைக்கும், ஒரு தடவை நம்ம விதைச்ச பிறகு பயிர் வந்த பிறகு 3-4 வருடங்கள் வரைக்கும் அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம புதுசா வேணும்னா விதைக்கணும். எனவே இதுவும் வந்து ஒரு சிறந்த சாகுபடி முறை. இதுல 3 ரகங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து மருதாம்பு தீவன சோளத்துல CoFS 29 அப்படின்ற ஒரு ரகம், CoFS 31 அப்படின்ற ஒரு ரகம், அப்புறம் CSV 33 MF அப்படின்ற ஒரு ரகம். இந்த 3 ரகத்தையுமே நம்ம மாவட்டத்துல நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதுல எந்த ரகம்னாலும் நீங்க சாகுபடி பண்ணலாம். சாகுபடி பண்ற முறை வந்து, இது 1 ஏக்கருக்கு 5 கிலோ விதை தான் தேவைப்படும். அந்த விதையை வந்து நம்ம பார் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கையால தூவி விட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது வளர்ந்துரும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வெட்டி எடுத்துக்கலாம். இல்ல ஒன்னே ஒண்ணு நீங்க கருத்துல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, தீவன சோளத்தை கால்நடைகளுக்கு தீவனமா போடும்போது அது பூத்த பிறகுதான் நம்ம வெட்டி போடணும். பூக்குறதுக்கு முன்னாடி அதுல ஹைட்ரஜன் சயனைடு அப்படின்ற ஒரு நச்சுத்தன்மை இருக்கும். அதனால பூத்ததுக்கு அப்புறம் நம்ம அதை வெட்டி கால்நடைகளுக்கு போடணும்.
1: இதுவரை பசுந்தீவன பயிர்கள் சாகுபடி தகவல்களை வழங்கியவர் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். லதா அவர்கள்.
2: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
3: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எஸ். சிவகுமார்.
4: அமைப்பு DL ஜேக்கப்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இரச்சகுளம் பி தம்புரான் பிள்ளை அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், நல்ல மிளகு சாகுபடி செய்யும் விவசாயிகள் கவனிக்க வேண்டியவை தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவக்குமார் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

அறிமுகப்படுத்துகிறோம் நேயர்களே. இன்று இரவு 8:30 சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் இதில் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கியிருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு அவர் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்துவிட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனா்.

தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின் திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட்

0: யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சார நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இரு மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தாவேக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. உர்வில் பட்டேல் 23 பந்துகளில் 65 ரன் குவித்தார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:05. திரு இசை கேட்கலாம். முதலாவதாக சுந்தரபாண்டியன் திரைப்பட பாடல்.

0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட் ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
4: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
5: திரையிசையில் அடுத்ததாக 7G ரெயின்போ காலனி திரைப்பட பாடல்.

0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட் ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TMC அப்ளை.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். 8903050505.
0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட் ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TMC அப்ளை.
4: திரையில் எடுத்ததாக பண்ணையாரும் பத்மினியும் திரைப்பட பாடல்.

0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: Pontiasly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiasly Super Speciality Hospital.
0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட்.

0: ஸ்டைலிஷ் இல்லுமினேட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் தாய்குனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி போக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். TMC அப்ளை.
1: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று இரவு 8:30 சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
0: இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் தாய்குனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி போக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். TMC அப்ளை.
2: வீட்டுல இருந்து போன் வந்துட்டு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
3: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: Volkswagen Taigun carல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் தாய்குனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TMC அப்ளை.
1: திரையிசையில் எடுத்ததாக கச்சேரி ஆரம்பம் திரைப்பட பாடல்.

இன்னும் சில நொடிகளில் சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரம் இப்போது 8:30.
1: ஆகாஷ்வாணி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பினை நேயர்கள் இப்போது கேட்கலாம். தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து சில கட்சிகளின் உதவியுடன் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க உரிமை கோரியது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட 9 அமைச்சர் பெருமக்களின் பதவியேற்பு விழா இன்று காலை 10 மணிக்கு சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்.
2: திரு சி ஜோசப் விஜய் அவர்கள், சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின் படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஸ்ரீ ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
1: அவருடன் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், கே ஏ செங்கோட்டையன், பி வெங்கடராமன், ஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, எஸ் கீர்த்தனா உள்ளிட்ட 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சில முக்கிய திட்டங்களுக்கு கையொப்பமிட்டார்.
3: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையை ஆணையிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு யுத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் போதை பொருட்கள் தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாநகரம் மற்றும் மாவட்டங்களில் போதை பொருட்கள் தடைப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார்.
1: பின்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் உரையாற்றினார். அவர் பேசுகையில்,
4: என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கும்

0: வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை மாதிரிதான், உங்கள ஒருத்த மாதிரிதான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரிதான், உங்க புள்ள மாதிரிதான், உங்க மகன் மாதிரிதான், உங்க அண்ணன் மாதிரிதான், உங்க தம்பி மாதிரிதான், அப்படிதான் நான் உணர்றேன். அவ்வளவு அன்பா, அவ்வளவு உறவா என்ன ஏத்துக்கிட்டீங்க. எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கீங்க. அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதை பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசினுடைய பொறுப்பு. சட்டம் ஒழுங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதா நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம அரசு கூடவே நிற்கும். தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு, எனக்காக நீங்க குரல் கொடுத்ததுக்கும், எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி கூடவே நின்றதுக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்பிடன்ட் ஆயிருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.
1: இந்த நிகழ்வில் முன்னாள் தெலுங்கானா மாநில ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் மக்கள் பங்கேற்றனர். நேயர்கள், இதுவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. திரையிசையில் எடுத்ததாக நாட்டி திரைப்பட பாடல்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
6: திரையில் செயல் எடுத்ததாக டாக்டர் திரைப்பட பாடல்.

0: இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
0: புதிய Volkswagen Taigun கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: திரை செலுத்ததாக ஆம்பள திரைப்பட பாடல்.

0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
1: அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காலை நேர புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:15.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
2: திரை இசை கேட்கலாம் நேர்களே. முதலாவதாக மாற்றான் திரைப்பட பாடல்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: திரையிசையில் அடுத்ததாக டெடி திரைப்பட பாடல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: புதிய Volkswagen Taigun கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகுனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: திரையிசையில் அடுத்ததாக கூடல் நகர் திரைப்பட பாடல்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: திரையிசையில் அடுத்ததாக நீ வருவாய் என திரைப்பட பாடல்

0: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: பர்னிச்சர் லேண்டில்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாத

0: உள்ளவர்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: திரையிசையில் அடுத்ததாக சுள்ளான் திரைப்பட பாடல்.

இன்னும் சில நொடிகளில் ரவி வாசரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் வித்வான் ஸ்ரீ டி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் கர்நாடிக் வீண இசை கேட்கலாம்.

0: आकाशवाणी दिल्ली का इंद्रप्रस्थ चैनल है। मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्स, DRM 810 किलोहर्ट्स पर। अब से कुछ ही क्षण बाद आप सुनेंगे हिंदी में समाचार। कृपया समाचारों की प्रतीक्षा कीजिए।
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं वैष्णवी।
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: வணக்கம். நேர்களை நிலையத்தில் நேரம் 11:30. இது 102.3 விவேக் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
4: மனசு மயங்கும்.

நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. காற்றோடு சேரும் பன்னீர் போல மழைச்சாரல் மனதை நினைக்க எல்லாம் இன்பம்தானே.

தொடர்வது சோலையம்மா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் கஸ்தூரி ராஜா, இசை தேவா. அருகில் வருகையில் அச்சமெல்லாம் மிச்சமின்றி ஓடிவிடுகிறதே, எப்படி

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்ல கேட்டு.
0: ஓஹோ, பரவாயில்லையே. பேச்ச மாத்தாத, பாட்டப்படி.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வசந்த மலர்கள் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. இதயத்தில் இன்பம் ஊற்றெடுக்க நினைவுகள் எல்லாம் எங்கெங்கோ செல்லும்.

நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் இதயநாயகன் திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் காளிதாசன் இயற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. சோலைக்குள் தென்றல் வாசம் வீசும், அது புதுமலராயிருக்கும். காரணம் உன் காலடி தடம் அங்கு பதிவதால்.

தென்றல் காற்றும் தீயாய் சுடுகிறது, நீ இல்லை என்று உரைக்க வரும் பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தலைவாசல் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வாலி இயற்றிய பாடலுக்கு இசை பாலபாரதி. என் விடியல் எப்போதும் உன் முகம் பார்த்து தொடங்குகிறது. என் இரவு எப்போதும் உன் குழல் மூடி மூடி தூங்குகிறது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மதுமதி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடியது. காளிதாசன் இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. தடுமாறும் இதயத்திற்கு தடம் போடும் உன் அன்பு.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கருப்பு வெள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் காளிதாசன், இசை தேவா.
1: பூக்கள் எல்லாம் உன்னிடம் தோற்கிறது வாசத்தில்,

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கௌரி மனோகரி திரைப்படத்திலிருந்து. இனியவன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. உதடுகள் ஒன்றை ஒப்பித்தாலும் கண்கள் காட்டி கொடுத்து விடுகிறது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மகுடம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. எப்போதும் மகிழ்ச்சியாயிருக்க என்னதான் நாம் செய்ய வேண்டும்? கடந்து போவது மட்டும்தான்.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கிளி பேச்சு கேட்கவா திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.
1: வந்ததும் வென்றார் மனதை.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சாந்தி ரமேஷ், சுபஸ்வாமி திருச்சி, அலிநகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூர், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், சிவசுப்பிரமணியன் கார்த்திகேயன், ஹைடா மஹி, பிரகாஷ் டிபிஎஸ் கர்நாடகா மாநிலம், பிரகாஷ் ஷாமலா, வீரராகவன், ஹேமலதா, ரங்கராஜன். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் சின்னமாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மின்மினி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: நேர்லி, எந்த ஒரு நிலையிலையும் எப்போவுமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோரோட எண்ணமாக இருக்குது. அதற்கான வேலைகள் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்முடைய மனசில் இருக்கணும், வேறு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி FM, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி
3: 10-16 முத்தம் முத்தம்
4: முத்தம் முத்தம்
3: தொட்டு தரும் பாவைப்பட்டு கண்ணம்
4: செம்பவளம்
3: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
4: கட்டித்தங்கம்
3: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
4: சொர்க்கம் சொர்க்கம்.

0: சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: ஆத்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வே?
0: அடக்கி வைப்பேன்.
1: அதுக்கு

பொண்ண பார்த்து மயில காலு மயங்குதி போது, பொண்ண பார்த்து மயில காலு மயங்குதி போது, இந்த பொண்ணு பார்த்து மயங்கும் ஆளு வருவது போது, வருவது போது. பொண்ண பார்த்து மயில காலு மயங்குதி போது, இந்த பொண்ணு பார்த்து மயங்கும் ஆளு வரு.

அதுக்கு நேரம் வரணும், பருவத்தோடு அது அதுக்கு நேரம் வரணும். ஒன்னு பழுத்தது நான் யாருக்கேனும் படித்து ஆகணும். பொண்ணு பார்த்து மயங்காலம் மயங்கடி போடு, இந்த பொண்ணு பார்த்து மயங்குவா.

என்னடா கண்ணு அனுபவிப்போ, அனுபவிச்சா

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்ட கைகளும் இல்லை, கருணை காட்டும் கண்களும் இல்லை. தனிமையோடு வறுமை வந்தால் தர்மம் ஏன் காவல் இல்லை? தனிமையோடு வறுமை வந்தால் தர்மம் ஏன் காவல் இல்லை?

கொள்ளை மரப்பட்டை போல வைரத்தோடு கட்டு போல முன்னும் பின்னும் நின்னுதங்க வீட்டு பொண்ணு உங்க நாட்டு பொண்ணு பழுத்த பாத்து நேரத்திலே பொண்ணு இருக்கு அதை பார்க்க உனக்கு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

என்னங்க என்னங்க அத்து பக்கம் குடிக்க போனா அம்பி பைய என்ன பாக்குறான்.

வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:30. ஆகாஷ்வாணி இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே.

இந்த இனிய காலை வேளையில் திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நந்தனார் திரைப்படத்திலிருந்து எம்எம் தண்டபாணி தேசிகர் பாடியது. பாடலை ஏற்றியவர்கள் பாபநாசம் சிவன், கொத்தமங்கலம் சுப்பு. இசை எம்டி பார்த்தசாரதி, எஸ் ராஜேஸ்வர ராவ்.

அடுத்து திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், பி சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன்.

0: திரை இசையில் பக்தி கீதம் கேட்டோம். நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடு சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில், மேலுக்கோவையா பௌளிராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. கண்டச்சாப்பு தாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடு சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாதலோலுடை, ராகம் கல்யாண வசந்தம், ரூபக தாளம், தியாகராஜர்

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி நிலையத்தில் நேரம் 5:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் ராமேஸ்வரம் ராமநாத சுப்பிரபாதம்.

0: திஷ விஸ்வசாந்தி.
1: அடுத்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், பாடியவர்கள் சி சரோஜா, சி லலிதா.